நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1947 சிராவண மாதம் 16 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆடி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 நாள் வெள்ளிக்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: அனைவருக்கும் தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். நிலையத்தில் நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை ஊழ் 38 அதிகாரம் 8 குறட்பா.

0: கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்று காலை 11:10 மேதக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தால் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழை மொழி மழலையாக பங்கேற்கிறார் வி நவநீதஸ்ரீ. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி, தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நடுத்தரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார்.

0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 மணிக்கு தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம் தேசிய கைத்தறி தின சிறப்பு நிகழ்ச்சி. அகில இந்திய நெசவாளர் நல சங்கத்தின் தலைவர் எஸ்ஜி பிரபாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்களை. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 அருள் தரும் ஆலயங்கள். இன்று தருமபுரி தீயணைப்பு நிலைய வளாகம் அருள்மிகு பிரகதாம்பிகை உடன்மர் அருளீஸ்வரர் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம். 10:20 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 திரையசை. இன்று காலை 11:10 மேதக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தால் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 நாடகம் சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். 12:10 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம் செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள் செல்ல பறவைகள் இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் உதவி பேராசிரியர் முனைவர் பி நிசாந்த் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். பண்பலையில் தொடர்வது டெல்லி ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Tanvi Gupta. Prime Minister Narendra Modi has urged every citizen to celebrate National Handloom Day today with enthusiasm and joy. Sharing a video message, Mr. Modi said that on August 7, 1905, the Swadeshi movement was launched as part of India's struggle for independence and people from all walks of life united and fought a historic battle against British rule. He encouraged people to support poor weaving families and artisans who create fabrics with their own hands.
2: अंग्रेजों के खिलाफ देशवासियों ने एक बहुत बड़ी लड़ाई लड़ी, जन जन जुड़ गए. मैं आज आग्रह करता हूँ 7 अगस्त हैंडलूम डे हमने इतने ही उत्साह और उमंग के साथ हैंडलूम डे मनाना है. और हैंडलूम डे मनाने का मतलब है बुनकर परिवार जो अपने हाथों से अपनी छोटी छोटी घर में लूम पर कपड़े बनाते हैं और नई नई वेराइटीज होती है. आप देखिए ना क्या कुछ नहीं है. और आप भी तो इस प्रकार से एक हैंडलूम की वैरायटी के साथ GRWM वीडियो करके जरूर दुनिया के सामने अपनी बात रख सकते हैं. हैंडलूम के लिए लोगों को प्रेरित कर सकते हैं. हमारा काम है आत्मनिर्भर भारत बनाने के लिए हमारे इन छोटे छोटे गरीब परिवारों को भी आर्थिक रूप से समृद्ध कर. आइए हम स्वयं हैंडलूम से कुछ न कुछ खरीदें.
1: National Handloom Day is observed every year on the 7th of August to commemorate the Swadeshi movement launched on the same day in 1905. Ministry of Textiles will organize a national function at the Rashtrapati Bhavan Cultural Center today to celebrate 12th National Handloom Day. President Draupadi Murmu will join the event as the chief guest with Union Textiles Minister Giriraj Singh and Minister of State Pabitra Margarita attending the program. The Textiles Ministry said that the function aims to celebrate India's rich handloom heritage and recognize the contribution of the handloom weaving community to the nation's cultural and economic development. The Union Cabinet yesterday approved Gobardhan, the National Circular Bioenergy Scheme, with a total outlay of 23,731 crore rupees to boost clean energy and rural economy. Briefing media in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the scheme will be implemented from 2026-27 to 2035-36 and establish compressed biogas as a major pillar of India's future energy mix. Mr. Vaishnaw said the Cabinet Committee on Economic Affairs has also approved the construction of 4-lane highway.

0: இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் சுற்றம் சுற்றமாக சுற்றி இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன்.

தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம்.

0: பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய அவ்வை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் அது. பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக பரவசம் மூட்ட வருகிறது எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.

இறை தேன் சிந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:21. பக்தி மாலையில் அடுத்த இசையாக வருகிறது நாகூர் இயம் அனிபா குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
3: இசையால் இறைவனை வணங்கிக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் பிறருக்கு செய்கின்ற நன்மையே நமக்கு செய்கின்ற இறைவன் முதல் கடமையாக எடுத்துக்கொண்டு செய்யும் நன்மை. பக்தி மாலையில் அடுத்த பாடல்

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை பற்றி கொண்டால் நமக்கு எல்லா நாளும் இனிய நாளே. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒளித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒளித்த இடலில் இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தென்னையை தாக்கும் யூரியோபைட் சிறந்தியை கட்டுப்படுத்த பஞ்சகாவியம், மூலிகை பூச்சி விரட்டு இரண்டும் சம அளவு கலந்து 250 மில்லியை தென்னை மரத்தின் குருத்தில் ஊற்றிவிடணும். வெட்டுக்கு ஒரு தடவை என்று ஆண்டுக்கு 8 முறை ஊற்றி வந்தால் 8% அளவில் யூரியோபைட் சிறந்தியை கட்டுப்படுத்தலாம். இளநீரை ஓட்டை போட்டு குடித்து சேதப்படுத்தும் அணில் தொல்லையும் நீங்கும். தென்னையில் போரான் மற்றும் மெக்னீசியம் பற்றாக்குறையினை கண்டறியும் மற்றும் அதற்கான நிவர்த்தி முறைகள் என்ன? மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தால் இலையின் நுனி மஞ்சள் நிறமாகவும் அடிப்பகுதி பச்சையாகவும் இருக்கும். போரான் குறைபாடு இருக்கும்போது இளம் கன்றுகளில் இலை பிரியாமல் வளரும். குருத்தினுடைய இலைகள் வளராமல் பிரியாமல் காணப்படும். வளர்ந்த மரங்களில் இளம் பிஞ்சுகள் காய்ந்து குறும்பைகள் உதிரும். காய்க்கும்போது வெற்று தேங்காய் அதிகமாகவும் காய்கள் நீளமாக சிறுத்து எடை குறைந்தும் காணப்படும். முக்கியமாக காய்களில் வெடிப்புகள் தோன்றும். இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்ய நன்றாக வளர்ந்த மரத்திற்கு வருடத்திற்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட உரத்தினை இடணும். அல்லது 200 மில்லி தென்னை ஊட்டச்சத்து கரைசலில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை இளம் வேர்களின் வழியே செலுத்தணும். தென்னை மரத்திற்கு சிங்க் சல்பேட் 1 கிலோ என்றால் போரான் 2 கிலோ, மெக்னீசியம் சல்பேட் 4 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து ஒரு தென்னை மரத்திற்கு 1 கிலோ என்ற விதத்தில் கலந்து வயலில் நீரம் இருக்கும்போது தென்னை மரத்தை சுற்றி அரையாடி ஆழத்தில் குடியெடுத்து அதில் வைத்து மண்ணால் மூடிவிடணும். பாத்தி வாய்க்கால் பாசனமும் சொட்டு நீர் பாசனமும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாய்க்கால் பாசனத்தில் வாய்மடை அருகில் பாசன தண்ணீர் அதிக அளவில் குளம்போல் தேங்கிய பிறகு அடுத்தடுத்த வாழை மரங்களை சென்றடையும். மேலும் வாய்மடை பகுதியில் தண்ணீர் மிகுதியால் மண்ணில் அதிக ஆழத்திற்கு தண்ணீர் கீழிறங்கி வேர்பகுதியும் கடந்து சென்றுவிடும். அதோடு மட்டுமல்ல, நாம் மண்

0: மேல்நிலத்து உரங்களையும் வேர் பகுதியையும் கடந்து போக வைத்து வீணாக்கிவிடும். ஆனால் சொட்டு நீர் பாசன முறையில் வாழை வரிசைக்கு இணையாக பிளாஸ்டிக் குழாய் அமைக்கப்பட்டு அதில் பாசன தண்ணீர் பம்பு செய்யப்பட்டு வாழை மரம் எங்கெங்கெல்லாம் உள்ளதோ நிற்கிறதோ அங்கெல்லாம் நீர் சொட்டிகள் அமைத்து சொட்டு சொட்டாக தண்ணீர் அளிப்பதால் தண்ணீர் மண்ணில் மெதுவாக உட்சென்று எல்லா வாழை மரங்களின் வேர் பகுதிகளுக்கும் சீராக சென்றடைகின்றன. மேலும் தண்ணீர் சொட்டும் அளவும் வேகமும் அது வேர் பகுதியை கடந்து செல்லாதவாறு மட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் வாய்மடை முதல் கடைமடை வரை தண்ணீர் சமமான அளவுகளில் சீராக எல்லா வேர் பகுதிகளுக்கும் சென்றடைவதால் தண்ணீர் சிக்கனமாகவும் சீரிய முறையிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சொட்டு நீர் பாசனத்தில் நீர்வழி உரமிடலும் சாத்தியம். ஆக தண்ணீரும் உரமும் மரத்தின் வேர் பகுதியில் மிக சரியான அளவில் அளிக்கப்படுகின்றன. அவை எவ்வகையிலும் வீணடிக்கப்படுவதில்லை. இதனால் வாழையில் சொட்டு நீர் நீர்வழி உரமிடுதல் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது நீர் மற்றும் உர பயன்பாட்டு திறன் அதிகமாகிறது. இடுபொருள் செலவு குறைகின்றது. தேவைக்கு அதிகமாக உரங்கள் இடுவது தவிர்க்கப்படுவதால் மண் வளமும் பாதுகாக்கப்படுகின்றது. கலர் தன்மையினால் ஏற்படும் இளையோர கருகள் நிலத்தில் வடிகால் வசதியை மேம்படுத்த வேண்டும். இத்தகைய நிலத்தில் மரம் ஒன்றுக்கு 5 கிலோ என்ற அளவில் நன்கு மக்கிய தொழு எருவை இடணும். இத்தகைய மண்ணில் வழக்கத்தை விட 10% கூடுதல் பொட்டாஸ் உரங்களை இடணும். இலைக்கறிகள் தீவிரமாக அதிகமாக இருந்தால் மரம் ஒன்றுக்கு 100 கிராம் என்ற அளவில் ஜிப்சம் இட்டு நன்கு தண்ணீரை தேக்கி பிறகு நன்கு வடித்து விடணும். இத்தகைய நிலத்தில் முடிந்த அளவு வாய்க்கால் நீரை கொண்டு பாசனம் செய்வது நல்லது. நிலத்தடி நீரை பயன்படுத்துவதை தவிர்த்தல் நல்லது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் என்ன பயிர் செய்யலாம்? வீரிய ஓட்டுரக சோளம் மற்றும் கேழ்வரகு, அதாவது கோ 14 கோ 15. இதுக்கான தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, மழை நீரை சேமிக்க கோடை உழவு செய்திருக்கணும். வரிசை முறையில் விதைப்பு செய்து சரியான இடைவெளி பராமரிக்கணும். அசோஸ் பயிரில் மற்றும் பாஸ்பா பாக்டீரியா கொண்டு விதை நேர்த்தி செய்வது ஊட்டச்சத்தை அதிகரிக்கும். நெல்லில் பார்த்தீங்கன்னா கோ 51, ADT 37, ADT 43 மற்றும் IR 20. ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை போதுமானது. விதை நேர்த்தி செய்ய சூடோமோனாஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு பயன்படுத்தணும். 15-20 நாட்கள் வயதான நாட்டுகளை நடவு செய்வது வேர்பிடிப்புக்கு சிறந்தது. காய்கறி பயிரில் தக்காளி, அதில் வந்து PRE கோ PRE கோ 3, கத்திரியில் கோ 2, அண்ணாமலை இதெல்லாம் இருக்குது. காய்கறி நாட்டுகளை நாற்றங்களில் வளர்த்து 25-30 நாட்களில் நடவு செய்யணும். பாகற்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் போன்ற கொடி வகைகளுக்கு பந்தல் அமைப்பது அவசியம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் அல்லது தேவையான உயிர் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கணும். இந்த உயிர்ம விவசாயம் என்பது ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சான கொல்லிகள் ஆகியவை பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை முறையில் குப்பை, எரு, பசுந்தாள் உரங்கள், பசுந்தாளை உரங்கள், மண்புழு உரம், அங்கக முறையில் தயாரிக்கப்பட்ட லட்சி விரட்டி, பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், வேம்பு, புங்கம் மற்றும் அதை சார்ந்த இடுபொருட்கள், உண்ணும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளான ஒட்டுண்ணிகள் ஆகியவற்றை கொண்டு நீடித்த நிலையான சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான வகையில் சாகுபடி செய்யும் முறையாகும். நஞ்சில்லா உணவு என்பது உயிர்ம விவசாயத்தின் மூலம் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று. உயிர்ம விவசாயம் ஏன் செய்யணும் என்பது குறித்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நஞ்சில்லா உணவு கிடைக்கும், பல்லுயிர் பெருக்கமாகும், மண் வளம் பாதுகாக்கப்படும், நீடித்த நிலையான உற்பத்தி கிடைக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படும், நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படும், நிலத்தடி வளம் பாதுகாக்கப்படும், கால்நடை இனங்கள் பாதுகாக்கப்படும், மரபுவழி வேளாண்மை முறை பாதுகாக்கப்படும், விளைபொருட்கள் அதன் தன்மை மாறாமல் உற்பத்தி செய்யப்படும், பாரம்பரிய விதைகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும், விளைபொருட்களுடைய அதனுடைய சத்துக்கள் பாதுகாக்கப்படும், எதிர்கால சந்ததியினரின் நலன் மற்றும் வளங்கள் பாதுகாக்கப்படும். ஆகவே விவசாயிகள் இயற்கை முறையில் பயிர் செஞ்சு உடல் நலத்தையும் மண் வளத்தையும் பாதுகாக்கணும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட்

0: ஷாப்பிங் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு குறித்து பாகலள்ளி பகுதியைச் சேர்ந்த ஜி மல்லிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் வி நவநீதா ஸ்ரீ. நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்காக பண்பலையில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 August 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினைக் கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவுக் கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 கபீர் கைத்தறி விருதும், 19 தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்

0: அரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. 100% வேலை வாய்ப்பு இருக்கு. இங்கே படித்து முடிக்கிற அத்தனை பேருக்கும் படித்து முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாமல் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கன்னாக்கா மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரும்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரிக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1.08% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின்

0: பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை வி நவனிதா ஸ்ரீ. வணக்கம் நவனிதா ஸ்ரீ.
5: வணக்கம் சார்.
4: நவனிதா ஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம்.
4: நல்லா இருக்கீங்க, அழகாக வந்திருக்கீங்க. ஆனால் மொட்டை தான் போட்டிருக்கீங்க. எந்த கோயிலுக்கு மொட்டை போட்டீங்க?
5: பழனி.
4: பழனிக்கே போயிட்டு வந்துட்டீங்களா? பழனிக்கு போய் என்ன வேண்டிக்கிட்டீங்க?
5: நல்லா படிக்கணுன்ட்டு.
4: ஓ, நல்லா படிக்கணும் வேண்டிக்கிட்டீங்க. சரி, பழனியெல்லாம் என்னென்ன பார்த்தீங்க? நிறைய இருக்குமே பார்க்கறதுக்கு.
5: நிறைய கார் பார்த்தோம்.
4: ஓ, ரோப் கார் பார்த்துருக்கீங்க. அப்புறம்
5: குரங்கெல்லாம் இருந்துச்சு.
4: ஓ, குரங்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம்
5: படினா ஏறணும்.
4: ஓ, ஆமாம்ல, படியெல்லாம் ஏறுவாங்களே பக்தர்கள் பழனிபுரனை பார்க்கறதுக்கு, அதெல்லாம் பார்த்துறீங்க. அதுக்கப்புறம்
5: பஞ்சமரம்லாம் வாங்கணும்.
4: வாங்கிட்டு வந்து யாரெல்லாம் கொடுத்தீங்க?
5: அம்மாக்கு, அக்காவுக்கு, ஆயாக்கு, நிறைய பேத்துக்கு கொடுத்தோம்.
4: சரி, என்ன சொல்ல போறீங்க நவனிதா சரி?
5: பாட்டு
4: பாடுங்க சத்தமா.
5: பொம்மை பொம்மை பொம்மை பார், புதிய புதிய பொம்மை பார், கையை வீசும் பொம்மை பார், கண்ணை சிண்டும் பொம்மை பார், தலையாட்டும் பொம்மை பார், தாளந்தட்டு பொம்மை பார், எனக்கு பிடிச்ச பொம்மை பார், இது மேலே உலகிலே.
4: நல்லா இருக்கும் பாட்டு. என்ன பொம்மை வச்சிருக்கீங்க நீங்க?
5: நிறைய பொம்மை வச்சுக்கோ.
4: நிறைய பொம்மை வச்சிருங்க, சொல்லுங்க. பர்டிகுலர் என்ன பொம்மை வச்சிருக்கீங்க?
5: பூனைக்குட்டி பொம்மை, நாய்க்குட்டி பொம்மை, டெடி பேர்.
4: அடுத்து கதை சொல்லுங்க.
5: ஒரு முந்திரி மரத்து கீழே ஒரு மயில் படுத்துருந்துச்சான். தலையில என்னமோ விழுந்துருச்சுன்னு இடி இடி பயந்து ஓடுச்சான். கோழிக்கிட்ட போய் சொன்னிச்சான், நீ என் தலையில் இடி விழுந்துருச்சுட்டு. அடுத்து சேவல் கிட்ட போய் சொன்னிச்சான், முயல் தலையில் இடியிலிருந்துருச்சுன்ட்டு காகத்துக்கிட்ட போய் சொன்னச்சான், முள் தலையில இடியிலிருந்துருச்சுன்ட்டு. அடுத்தது புறா கிட்ட போய் சொன்னச்சான், புறா என்ன இது இப்படி இருக்குதுன்ட்டு யோசிச்சான். யார் சொன்னான்னு கேட்டுச்சான், எனக்கு சேவல் தான் சொன்னச்சின்னு சொன்னச்சான். சேவல் கிட்ட கேட்கும் போது எனக்கு கோழி

0: சின்ன சொன்னிச்சான், கோழிக்கிட்ட கேட்கும் போது எனக்கு மொயில் தான் சொன்னிச்சான் சொன்னிச்சான். மொயில்கிட்ட போய் கேட்கும் போது நீ எங்கே படுத்தேன்னு கேட்டுச்சான். மரத்து கீழே தான் படுத்துட்டு இருந்தேன், தலையில் என்னமோ விழுந்துச்சின்னு சொன்னிச்சான். கட்டுன்னு சொன்னிச்சான். முந்திரி மரத்துக்கிட்ட போய் பார்த்தா ஒரு கீழே முந்திரி இருந்துச்சுன்னு இருந்துச்சான். அடுத்தது பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்களா.
1: முடிஞ்சு போச்சா?
0: எஸ் சார்.
1: சரிம்மா நவனிதா, சரி இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: டீச்சரா என்ன பண்ண போறீங்க?
0: சொல்லித்தரணும்.
1: சொல்லித்தரப்பேன். சரிங்க நவனிதா, சரி நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியர்க மாற தருமபுரி பம்பளை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
1: இணைய நேகை இன்றைய மலாளய மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை வி நவனிதா ஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி வெளித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
4: வைஷ்ணவ ஜன தோட்டே கஹியே ஜே பீட பராய.
5: காந்தி அஞ்சலி.
4: ஜானே ரே.
5: அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
6: அமிர்தசரஸில் காங்கிரசின் செயல்பாட்டில் நான் ஈடுபட்டதுதான் முதல் முறையிலான அரசியல் பிரவேசம் என நினைக்கிறேன். இதுவரையிலும் நான் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டது காங்கிரசின் மேல் கொண்டிருந்த மரியாதையின் நிமித்தமாகவே. அப்போதெல்லாம் காங்கிரஸில் நான் சாதாரணமானவன் என்ற எண்ணம்தான் என்னிடம் இருக்கும். என்னிடம் இருந்த சில விஷயங்கள் காங்கிரசாருக்கு பிடித்தமானதாக இருந்திருக்கலாம். அதில் ஒன்று பாஞ்சாலம் பற்றிய என் விசாரணை அறிக்கை. முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களுக்கு என் அறிக்கை திருப்தியை அளித்துள்ளது. ஆகவேதான் ஆலோசனை கூட்டங்களுக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. அடுத்து காங்கிரசின் சார்பாக 2 விதமான காரியங்களை செயலாற்ற வேண்டும் என்று எண்ணினேன். ஜாலியன் வாலாபாக்கில் நடந்துவிட்ட படுகொலையின் ஞாபகார்த்தமாக சின்னம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விரும்பினேன். காங்கிரஸில் இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி 500,000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேறியது. வசூல் மன்னன் என்று பெயரெடுத்தவர் மாளவியா. அவரையும் வசூலில் மிஞ்சிவிட வேண்டும் என்று எண்ணினேன். தென்னாப்பிரிக்காவில் வசூல் அனுபவம் பெற்றிருந்த காரணத்தால் அவ்வாறு எண்ணினேன். ஆனால் எப்போதும் போல மாளவியாதான் வெற்றி பெற்றார். இதற்காக மன்னர்களிடம் வசூல் செய்யக்கூடாது என்பது விதி. நிதி திரட்டும் பொறுப்பு என்னிடமே ஒப்படைக்கப்பட்டது. மக்களும் அதிக அளவில் பொருளுதவி செய்தார்கள். ஆனால் ஜாலியன் வாலாபாக்கில் புனித சின்னமாக எதை நிறுவுவது என்ற குழப்பம் ஏற்பட்டது. இன்றைய சமுதாயம் ஒற்றுமை என்பதை மறந்து அனைத்திற்கும் போராடும் நிலையில் உள்ளார்கள். ஆகவே அந்த நிதி உபயோகப்படுத்தப்படாமல் அப்படியே உள்ளது. காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து சில விதிகளை கோகலே வரையறுத்திருந்தார். அதனை பற்றிய சரித்திரத்தை கோகலேயின் வாய்மொழி மூலமாகவே கேட்டறிந்திருக்கிறேன். தற்சமயம் காங்கிரசில் பொறுப்புகள் கூடிவிட்டது. பழைய விதிமுறைகளை கொண்டு இக்காரியங்களை நடத்தி செல்வது என்பது முடியாத காரியம்.
5: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
3: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
7: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
8: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில்.

0: தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஆகஸ்ட் 7.
3: 16 நூற்றாண்டில் பிறந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர்.
4: மொழியை வளர்ப்பதில் சாதி மத பேதம் தேவையில்லை என்று உணர்த்தியவர்.
3: கடிகை முத்துப்புலவரிடம் தமிழ் பயின்றவர்.
4: எட்டயபுரத்து அரண்மனையின் அவைப்புலவராக இருந்தார்.
3: முதுமொழி மாலை என்ற நூலையும் எழுதியுள்ளார்.
4: தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் வளர்த்த புலவர் உமர் புலவர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1642.
4: இந்தியாவின் சிறந்த வேளாண் விஞ்ஞானி.
3: இந்தியாவில் ஏற்பட்ட உணவு பஞ்சத்தின் போது கோதுமை புரட்சியை ஏற்படுத்தி சாதனை புரிந்தார்.
4: புதிய நெல் வகைகளை அறிமுகப்படுத்தி நெல் விளைச்சலில் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்தார்.
3: நாட்டின் முதுகெலும்பான வேளாண் துறையில் அபரிமித வளர்ச்சியை ஏற்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிரச் செய்தார்.
4: இந்தியாவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்ற ஆய்வு நிலையங்களில் பேராசிரியராகவும் ஆராய்ச்சி நிர்வாகியாகவும் தலைவராகவும் பதவி வகித்தார்.
3: மத்திய வேளாண் துறை செயலாளர், மத்திய திட்டக்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளை வகித்தார்.
4: கிராமப்புற மக்களின் மேம்பாடு, வேளாண் ஆராய்ச்சிகளுக்காக ராமன் மகசேசே விருது உட்பட தேசிய மற்றும் சர்வதேச அளவில் 40 மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
3: உலகம் முழுவதும் உள்ள 38 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது.
4: வேளாண் துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்த இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படும் M.S. சுவாமிநாதன் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1925.
4: தன் பள்ளி பருவத்திலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார்.
3: கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார்.
4: பல்வேறு கவிதை தொகுப்புகளையும் நாடகங்களையும் எழுதியுள்ளார்.
3: முதலில் தாய்மொழியான வங்காளத்தில் எழுதினார். பின்னர் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்.
4: புதினங்கள், கதைகள், நாட்டிய நாடகங்கள், கட்டுரைகள் ஆகியவற்றை படைத்துள்ளார்.
3: சுவாமி விவேகானந்தருடன் ஆழ்ந்த நட்பு கொண்டிருந்தார்.
4: தன்னுடைய கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிற்காக 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார்.
3: உயிரியல், இயற்பியல், வானியல் குறித்த ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார்.
4: காந்திஜியை மகாத்மா என்று முதன் முதலாக அழைத்தவர் இவரே.
3: 2000 மேற்பட்ட பாடல்களை எழுதி மெட்டும் அமைத்துள்ளார்.
4: வங்காளத்தைச் சேர்ந்த கவிஞர், எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினம் இன்று.
3: ஆண்டு 1941.
4: 1905 சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் இந்நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றவும் சுதேசி இயக்கத்தை நினைவு கூறவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
4: நெசவு தொழிலின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் இந்நாளின் நோக்கமாகும்.
3: தேசிய கைத்தறி நாள் இன்று.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30%

0: வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்பு சாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள் வாக்கு நடைபெறும். அனைவரும் பெரிய கருப்பு சாமி அருள் பெறுக.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
11: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
12: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
13: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
11: தர்மபுரி குண்டலப்பட்டி
14: என்று சொல்வதை பொதுவாகவே நிறைய பெற்றோர்கள் நாம் பட்ட பாடு என் பிள்ளை படக்கூடாது என்று சொல்வதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். இதற்கு ஒரு அழகிய கதை உண்டு. ஒரு கீரை செடி இருந்ததாம். அந்த கீரை செடி தன்னுடைய விதைகளை தனக்கு அடியில் அப்படியே விழுமாறு செய்துவிடும். பிறகு அந்த கீரை செடிக்கு கீழேயே நிறைய கீரை நாற்றுகள் உருவாகும். அதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய எருக்கஞ்செடி இருந்ததாம். அந்த எருக்கஞ்செடி என்ன செய்யும் என்றால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விதைகளை காற்றின் வழியாக அப்படியே பரவ செய்து வெவ்வேறு இடங்களில் அந்த விதைகள் விழுந்துவிடும். காலப்போக்கில் மழை வருகிற போது அந்த எருக்கஞ்செடியினுடைய விதைகள் பல இடங்களில் விழுந்து முளைத்து பல எருக்கஞ்செடிகள் உருவாகும். நாம் இதை பார்த்திருக்கிறோம். அப்போது அந்த கீரை செடி எருக்கஞ்செடியை பார்த்து கேட்டதாம், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா? நீ பெற்ற பிள்ளைகளை நீ காற்றிலே விட்டு விடுகிறாய், அந்த விதைகள் எல்லாம் எங்கோ சென்று விழுந்து செடியாகிறது, உனக்கு பந்த பாசமே இல்லையா என்று கீரை செடி கேட்டதாம். அதற்கு எருக்கஞ்செடி சொன்னதாம், இல்லை இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்னுடைய விதைகள் வெவ்வேறு இடத்தில் விழுந்தால்தான் எங்கள் இனம் உற்பத்தியாகும், இதில் என்ன பாசம் வேண்டி இருக்கிறது என்று அந்த எருக்கஞ்செடி சொன்னதாம். தானாக வளர்கிற சுய ஆற்றல் தனியாக செடிகளுக்கு உருவாக வேண்டும், என் விதைகளுக்கு உருவாக வேண்டும், என்னுடைய நிழலில் அது வாழக்கூடாது என்று சொன்னதாம் எருக்கஞ்செடி. ஒரு நாள் பலத்த மழை பெய்ததாம். அந்த தாய் எருக்கஞ்செடியும் தாய் கீரை செடியும் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர், அளவு கடந்த தண்ணீர் வெள்ளம் போல் நின்றதாம். இந்த தாய் எருக்கஞ்செடியும் தாய் கீரை செடியும் அழுகி போய்விட்டது. கீரையினுடைய அந்த இனமே அந்த இடத்தில் அழுகி போய்விட்டதாம். ஆனால் தாய் எருக்கஞ்செடி இறந்தாலும் அதனுடைய இனம் பல்வேறு இடங்களிலே செடிகளாக வளர்ந்து கொண்டே இருந்ததாம். இது ஒரு வேடிக்கையான கதையும் கூட. இந்த கதை சொல்லுகிற செய்தி, தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்பது தவறல்ல, அது ஒரு வகையான பாசமும் கூட. இன்றைய உலகில் அது தேவையும் கூட. ஆனால் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தோடு போட்டி போடுகிற அளவுக்கு, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு, தோல்விகளை அவமானங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதிடம் உடைய மனிதர்களாக அந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும் அதற்கும்

போதிய பயிற்சி பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதை தருகிற செய்தி. பெற்றோர்களையே முழுமையாக பிள்ளைகள் நம்பி வாழாமல் தன் சுயக்காலில் நிற்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பயிற்சியையும் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் தங்கள் குட்டிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறது. மிகப்பெரிய உயிரினமான யானை குட்டியை ஈனுகிற போது அந்த குட்டி பிறந்த சில மணிகளில் தன்னுடைய குட்டியை தன்னுடைய தும்பிக்கையால் தள்ளிவிடும். அது எல முடியாமல் மீண்டும் எழும், மீண்டும் தள்ளிவிடும். எதற்காக? பாசம் இல்லாமல் இல்லை,

0: அந்த குட்டி பிறந்த சில மணிகளில் தன்னுடைய குட்டியை தன்னுடைய தும்பிக்கையால் தள்ளிவிடும். அது எழ முடியாமல் மீண்டும் எழும், மீண்டும் தள்ளிவிடும். எதற்காக? பாசம் இல்லாமல் இல்லை, அது விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து தன்னை வலிமையாக்கி சில மணி நேரங்களில் நடக்கத் தொடங்கும். கொடிய மிருகங்கள் வாழுகிற காட்டில் யானை தன்னுடைய குட்டியை உடனடியாக நடக்க பழகி கொடுக்கிறது. மற்ற கொடூர விலங்குகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொறுப்பு அந்த குட்டிக்கும் வந்து விடுகிறது. பிள்ளைகளுக்கு நல்ல உணவை ஊட்டுகிறோம், அதேபோல இந்த சமுதாயத்தோடு பயணிக்கக்கூடிய நல்ல உணர்வுகளையும் ஊட்டி வளர்த்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் கற்றளையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி
2: குண்டலப்பட்டி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டாா்.

0: வளர்ந்து வரும் இணைய வழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு

0: ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசைத்தேன் செந்தும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:25.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோயிலில் 12 ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள் வாக்கு நடைபெறும். அனைவரும் பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.
5: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
17: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
18: பால் பவுடர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா நம்ம யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நிறைய தாய்ப்பால் நன்னா இருக்குன்னா பவுடர் பால் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் வந்து பவுடர் பால்னு சொன்ன காரணம், இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, மதருக்கு சுத்தமா பால் வரல, இல்ல மதருக்கு சில மெடிசின்ஸ்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல, இல்ல மதருக்கு வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரதுனால ஒரு பீரியடுக்கு அவங்களால ஃபீட் பண்ண முடியல, இந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமே தவிர ரொட்டீனா பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ஃபார்முலா மில்க் கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அதை வந்து கொடுக்கறது தேவையாங்கிறத ஒரு ஆப்ஸ்டிஷனோ பீடியாட்ரிஷனோ தேவை அப்படின்னு சொல்லும் போது தான் கொடுக்கணும். மதர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பால் ஜாஸ்தி. ஸோ இது வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து. அதனால தான் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ்ன்னு

0: சொல்கிறோம். அந்த பிளஸ் ஃபீடிங் கிளாஸுக்கு அம்மா, மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாரையும் வர சொல்கிறோம். ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் மின்காலம் மாதிரி பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் கிடையாது. ஸோ இப்போது ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுனா அவங்களோட தாய் வந்து அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணப்புறம் ஒத்துரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கே வந்து நிறைய சந்தேகம் இருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி அடிக்கடி குழந்தை பிறக்கிறது அப்படின்னா பார்த்து நம்மளுக்கு அதில் பழக்கம் இருக்கும். ஸோ அதனால புதுசாக தாயான லேடி டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டி, அத்தை எல்லாரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அது வந்து அப்படியே அந்த மதருக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆன்டினேட்டல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே இந்த பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ் பண்றோம். ஒரே அளவுக்கு சுரக்கணும்னு கிடையாது, பட் ஒரே மாதிரியான பால் தான் வரும். சில சமயம் ஒரு சைடு ஜாஸ்தி வரும், ஒரு சைடு கம்மி வரும். அது ரொம்ப சகஜம். அண்ட் இன்னொன்னு வந்து எப்படி குழந்தைய அந்த ஹோல்டுன்னு சொல்லுவோம், என்ன மாதிரி பொசிஷன்ல பேபிய பிடிச்சா பேபிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், மதருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ சில சமயம் குழந்தை வாய் வைக்கலங்கும் போது அந்த பொசிஷன் பேபிக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். மதரும் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். நாங்க எப்பவுமே சொல்றது வந்து பேபி பிரஸ்டுக்கு வரணும், மதர் வந்து இப்படி குனிஞ்சு பேபி கிட்ட போக கூடாது. அண்ட் நல்ல சப்போர்ட்டோட பேபியை பிடிச்சுக்கணும். ஸோ அந்த ஹோல்டு வந்து ரெண்டு மூணு விதமான ஹோல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல குழந்தை வந்து அந்த காம்பை எடுத்து மார்பை பிடிச்சுக்கல அப்படின்னா வேற ஹோல்ட
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

இதயத்தின் நான்கு அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ் சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில் நா காமராஜ் பாடல். வரிகளுக்கு தீபன் சக்கரவர்த்தி, பி சுசிலாவின் குரலில் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தருமபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தருமபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தருமபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
8: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக்கொண்டிருக்கும் தரும்புரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:38. தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய

0: காய்கனி விலை நிலவரம் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம். தக்காளி 20 ரூபாய், கத்திரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய் 50 பைசா, முருங்கைக்காய் 55 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 58 இரண்டு விலையில் இருக்குது. பெரியங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பீன்ஸ் 104 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 54 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், தேங்காய் 76 ரூபாய், எலுமிச்சை பழம் 140 ரூபாய், ஏலைக்கு வாழைப்பழம் 88 ரூபாய், கருப்புரொள்ளி வாழைப்பழம் 65 ரூபாய், கொய்யாப்பழம் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 48 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழ்ப்பைகளை தவிருங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ் சரல். சந்தோஷ் சரல்ல அடுத்த பாடலாக வருகிறது இளையராஜா இசையில கங்கை அமரன் பாடல். வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில். ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சந்தோஷ சாரல். சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இடம்பெறக்கூடிய புதிரை வினா 2026 ஆண்டிற்கான தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? இளையராஜா இசையில் வாளியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில்

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்.

0: ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோற்றமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: செவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:55. இன்று காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். நேரலி இன்று 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் நாளைக்கிழமை 0:43, 0:42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24:40, 0:30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24:40, 0:31 என்ற எண்ணிலோ அறிமுனையர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு தங்களையும் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு 0:43, 0:42, 0:40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். சந்தோஷ் சரளில் அடுத்த பாடலாக உங்கள் இதயம் தேடி வருகிறது. இளையராஜா இசையில பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகியின் குரலில் என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த புதிரிவினா அதற்கான விடை, 2026 தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை தன்வி சர்மா. நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ் சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.

0: இன்று ஆகஸ்ட் 7, உலகம் முழுவதும் தமிழ் பண்பாட்டின் தூதுவராக, ஆன்மீக நெறிகாட்டும் அண்ணலாக, அருள்நெறி தந்தையாக வலம் வந்த தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள், பட்டி மண்டபத்தின் நடுவராக, வழக்காடு மன்றத்தின் நீதிபதியாக, உரையரங்குகளின் தலைவராக அவர் வீற்றிருந்து ஆற்றிய உரைகள் அழியா வரம் பெற்றவை. இத்தகைய உரைகளுக்கு மத்தியில் அடிகள் பெருமான் கவியரங்குகளின் தலைவராக வீற்றிருந்து பாடிய கவிதைகளும் வரலாற்று சிறப்பு மிக்கவை. அந்த வரிசையில் தமிழகத்தின் மேனாள் முதல்வராக திகழ்ந்த டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எழுதிய ஒரு திருமுகமும், சங்க இலக்கிய மரபில் புதிய புறநானூறாக வாகை பாடான் பொதுவியல் திணைகளை அடிப்படையாக கொண்டு வல்லான் முல்லை, வாழ்த்தியல், பரிசில் துறை என்கிற துறைகளை உள்ளடக்கி அவர் பாடிய பாடல்களும் வரலாற்று சிறப்பு மிக்கவை. அன்பால் வேண்டினம் என்கிற தலைப்பின் கீழே அடிகள் பெருமான் அப்போதைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எழுதிய மடல் இப்படி தொடங்குகிறது. மாண்பார் தமிழக முதல்வர் டாக்டருக்கு வளனும் நலனும் பெருகி திறக்க, கண்மணி அன்ன தன்னருள் சுரக்கும் அண்ணாமலையார் திருவடி நினைந்து எழுதும் திருமடல். இத்திருநாட்டில் மக்கள் அனைவரும் ஒரு குலத்தினராய் வாழ்ந்திட தோன்றிய மதத்தின் பெயரால் சாதியும் நீதியும் பற்பல வளர்த்து சமர்க்களம் மாக்களை தவித்து காத்திட, மனிதநேயமே மலர்ந்து மணந்திட, புதுநெறி புது மதம் பூத்து செழித்திட, செழுந்தமிழ் நெறியின் செவ்வொளி பரவிட, தெய்வீக பேரவை எனும் பெரு நிறுவன தொய்வினை நீக்கி தொன்று தொடர்ந்திட, இந்நாள் அதன் பொறுப்பு ஏற்றனம், அதற்கே அரசாணை கிடைக்க ஆவண செய்து பொறுப்பு முழுவதும் ஒப்புவித்து உதவி முழுமையாய் விரைந்து செயல்பட எம்மை ஈடுபடுத்தி பணிகொள்கை என்றே அன்புடன் வேண்டினோம், அன்பால் வேண்டினமே என்று மாண்பார் தமிழக முதல்வர்க்கு திருமுகம் எழுதிய அடிகள் பெருமான் புதிய புறநானூற்று வரிசையில் பாடான் கிணையாக அவரது புகழினை பாடி பரிசில் துறையின் கீழ் ஒரு பரிசையும் அவர் நயந்து வேண்டுகிறார். பூலகம் பொலிவுற புகழ் பூத்த பொன்னி செல்வி பொய்யா குலக்கொடி, கா விரித்து காதல் வளர்க்கும் காவிரி நாட பாவிரி கலைஞ, நாடா வளர்த்தது நும் நாடாகும் நாடினின் அடைந்தோர் கேட்டினை நீக்கி, ஏற்ற முற்றனை நினை நாடாரிடத்தும் நன்னி நாடொரும் நயமே ஆற்றினை என்று பாராட்டிய அடிகளார், உயர் தமிழே நின் உயிர் மூச்சாகும் பண்டை தமிழ பண்பு நின் இலக்கு என்று அறிந்தோம் யாம் இந்துனை எய்தினம் என்று சங்க புலவர் மன்னனை சென்று சந்திக்கிற போது சொல்லுகிற முறையில் இந்த பாடலை பாடி அவர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். 1300 ஆண்டின்மும் 7ஆம் நூற்றாண்டு எழு தமிழ் ஞாயிறு, அயல்வழக் கதனை வென்று செழுந்தமிழ் வழக்கை வாலிதாக்கிய மாண்பினர் அப்பரடிகளின் செப்பரும் புகழ் தமிழ் இனத்து புகழாம், இவர் அருள்நெறியை நும் உயிரணைய செம்மல் அண்ணா ஒருகுல நெறி என்று உவந்து போற்றினர், அருந்தமிழ் கீசர் அப்பரடிகளின் புகழினை பேண புவியினை ஆளும் நின்னிடம் விழைவது நிகழ்த்துவம் ஒன்றே சிந்தை மகிழ நம்தம் அப்பர் பெயரில் உயர் தமிழ் பல்கலைக்கழகம் உய்த்துணர் மெய்ப்பொருள் உடன் பயிற்றுவிக்க பாங்கோடு காண பரிசில் நல்கி பயனெல்லாம் நனி மிக உருகவே என்று அவர் பாடுகிறார். தமிழக முதல்வராக அறிஞர் அண்ணா வீற்றிருந்த காலத்தில் அப்பர் பெருமானின் மரபுகளை எடுத்துச் சொல்லி அவர் வழியில் நாளும் இசைத்தமிழோடு தத்துவ மெய்ப்பொருள் விளக்க ஞானங்களையெல்லாம் ஒருங்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு சமயம் நிலை கடந்த ஆன்மீக நெறி விளங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை அப்பர் பெருமானின் பெயரால் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்ல அறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு முன்னர் நிகழ்ந்தது. காலம் விரைவாக அறிஞர் அண்ணாவை கைவசப்படுத்தியதற்கு பின்னால் அரியணை ஏறிய தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞரிடம் அடிகள் பெருமான் வைத்த விண்ணப்பம் இது. அப்பர் பெயரால் ஒரு உயர் பல்கலைக்கழகம் தமிழகத்தில் தோன்றிட வேண்டும் என்கிற கனவை ஒரு புதிய புறநானூற்று அடிப்படையில் பரிசில் துறையாக பாடி அடிகள் ஆற்றுப்படுத்தி மன்னரிடத்தில் பரிசில் வேண்டுவது போல மாண்பார் தமிழக முதல்வரிடத்தில் பாடிய பாடலின் செய்தி இப்படி அமைகிறது. இன்று தமிழக மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள். இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் இந்த புதிய புறநானூற்று பாடலின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: பொன்னியின் புதுப்புனல். இதுவரைக்கும் பண்பலையில எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காத நேயர்களுக்கான நேரம் தாங்க இந்த நேரம். எல்லாருமே வெள்ளிக்கிழமை பரபரப்பா எங்கிட்டு தான் இருப்போம். இன்றைக்கி தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணி வச்சுக்கோங்க. போக வேண்டிய இடத்துக்கு முன்கூட்டியே கொஞ்சம் நேரமாகவே போயிடுங்க. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னணி போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அறிமுகமாக 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இசை தென் செந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:15. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
6: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
7: நான் யார் என்றால், நான் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற முடியாது, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதில் வந்து இருதய மருத்துவர்கள் இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக அறு சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவமனையில் மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீரீரகத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைக்காய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
6: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணர்வை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் ப்ரோவோக்டு சீஷர், அதாவது ஏதேனும் காரணத்தினால் வரக்கூடிய வலிப்பு நோய், அதில் இந்த தூக்கமின்மை வந்து எதனால் வருது அப்படின்னா, மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் வந்து நம்முடைய உடலில் பைனியல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுமூளை இருக்குல்லவா, நடுமூளைக்கும் சிறுமூளைக்கும் நடுவில் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் மண்டையுடைய பின்பகுதியில் இருக்கிறது. இந்த ஹார்மோன் தான் நம்ம வந்து இரவில் தூங்கி வைக்கிறதுக்கும் பகலில் முழிக்க வைக்கிறதுக்கும் ஏதுவாக இதை செயல்படுகிறது. இது வந்து சிர்காடியன் ரித்தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது மாறும்போது தான் நிறைய பேருக்கு இந்த வலிப்பு நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா

0: வந்து தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க. இரவு நேரங்களில் வேலை இருக்கும். அவங்களுக்கு வந்து மாதத்தில் 15 நாள் நைட் ஷிஃப்ட்டு, 15 நாள் டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேர பணியில் கண் முழிச்சு வேலை செய்யணும். அதுவும் பார்த்திங்கன்னா சும்மா கண் முழிச்சிட்டு ஒரே இடத்துல உட்கார வேலை இருக்காது. கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடிய கடினமான வேலைகளை ஈடுபட்டு இருப்பாங்க. உடல் சோர்வு இருக்கும், தூக்கம் வரும், கண்ணு சோக்கும், ஆனால் தூங்க முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கண் அசந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மிஷினில் கை மாட்டிக்கும், கால் மாட்டிக்கும், ஏதேனும் விபத்து நடக்கும். எனவே மிக கவனமாக துல்லியமாக வேலையில் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். அது மாதிரி இருக்கிறவனுக்கு நீண்ட நாளாக எப்படி இருந்தால் என்ன ஆகும், இந்த ஹார்மோன் சுரப்பதிலே கோளாறு ஏற்படும். அப்போ டிஸ்டர்ப்டு சிக்கடைந்து திட்டம், இந்த சுழற்சி, பகல் இரவு சுழற்சி, அது வந்து எளிதாக மாறிவிடுகிறது. மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு, இரவு பணி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் டே ஷிஃப்ட்டு, அதாவது பகல் பணி தொடரும்போது வீட்டுக்கு வந்து இரவு படுத்தாலும் தூக்கம் வராது. ஏன்னா இரவெல்லாம் ஏற்கனவே கண்முழித்து பார்த்த பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதனாலேயே நிறைய வலிப்பு நோய்க்கால பாதிக்கப்பட்டவங்க எங்ககிட்ட கேட்பாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல, ஒரு 100 உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டோம்னா, எங்களுக்கு வந்து இரவு நேர பணி தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, எங்களுடைய மேலாளர்கிட்ட சொல்லி இந்த இரவு நேர பணியிலிருந்து நான் வந்து ஒரு விதி விலக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாகனு சொல்லி நாங்கள் சான்றிதழை கொடுப்போம். என்ன செய்வோம் அப்படின்னா, இவர் வந்து இரவு நேரங்களில் கண்முழித்து வேலை செய்வது இவருடைய நோய்க்கு ஏதுவாக இருக்காது என கொடுப்போம். ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் வந்து இவர் இரவு நேரம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த தொழிற்சாலையுடைய அந்த நிறுவனத்துடைய பணியாளர். ஒரு மருத்துவர் வந்து இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவர் தவிர்ப்பது நல்லது என சூசகமாக சொல்லலாம். ஏன்னா தூக்கத்தை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா தூக்கம் வந்து இயற்கையின் வரப்பிரசாதம். நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் சராசரியாக 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் தூங்கினால் மட்டும்தான் அவனுடைய மூளை வந்து அமைதியாகும், அந்த ஹார்மோன்கள் சீராக இருக்கும். அப்பொழுது தான் மூளையில் வந்து எழுச்சி உருவாகாது. இது தாறுமாறாக இருக்கும்போது மூளையில் எழுச்சி ஏற்படும். அதாவது தூங்கிட்டு இருக்கும்போதும் தூங்காமல் கண் முழிச்சிட்டே இருந்தோம்னா மூளையும் தூங்காது. அப்போ அதனுடைய மின் அதிர்வுகள் அபரிதமாக இருக்கும். அதனால் வலிப்பு நோய் வருகிறது.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
5: இதய அறைகளில் இன்னிசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். தேசிய கைத்தறி தின சிறப்பு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் அகில இந்திய நெசவாளர் நல சங்கத்தின் தலைவர் எஸ் ஜி பிரபாகரன் அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தருமபுரியிலிருந்து சத்யா இவங்க கேட்டிருக்காங்க சீமராஜா திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நிகழ்ச்சியில ஒரு அறிவிப்பு, நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் 2 நாட்கள் வந்து காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகள்லையும் குடும்ப அட்டை இகேஒய்சி சிறப்பு முகாம் நடைபெறுதுங்க. இன்னும் இகேஒய்சி செய்யாத குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைக்கு போய் விரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிலையத்தில் நேரம் காலை 8:30, தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். நமக்கு இந்த தனிப்பாடல்களில் வரக்கூடிய பல பாடல்கள் பொக்கிசம் மாதிரி தெரியும். அப்படியே அதை எடுக்க எடுக்க எடுக்க ஒவ்வொன்றும் தங்க காசு அப்படியே வைர கம்மல் அப்படி மாதிரிலாம் தோணும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ராமச்சந்திர கவிராயர்னு ஒருத்தர், அதாவது வறுமை தான், வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை தான், ஆனாலும் ஒரு துள்ளல் மனதோடு அவர் இருப்பார் எப்போவுமே. யாரையாவது கேள்வி பண்ணுறது, யாரையாவது சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதோடு அடிக்கடி தன்னைத்தானே நொந்துக்கிடுவார். அது இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி அப்படின்னா, அவர் என்ன பண்ணாரா, ஒருத்தரை போய் பார்த்து அவனை புகழ்ந்து சொன்னாராம். புலவர்களுக்கு வேலையை என்னென்னா, இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் சொல்லணும், அப்போ தான் நம்புவாங்க. இவர் சொல்கிறாரு, நான் போய் ஒருத்தர் என்ன சொன்னேன், அந்த பயலுக்கு எழுத படிக்க தெரியாது, அவனை போய் நான் என்ன பண்ணிவிட்டேன், கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன், நீ படித்தாள் அந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னேன். அவன் உடனே என்ன பண்ணா, வீட்டுக்குள்ளே திரும்பி, இந்தா இந்த புலவருக்கு பொண்ணாடை கொண்டு வா அப்படின்னா. எனக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியலை. சே, ஒரு வாரத்துக்கு உடனே சொல்கிறானே அப்படின்ட்டு, காடறியும் அவனை நாடு ஆழ்வா என்றேன். சும்மா காட்டு பக்கம் விறக வெட்டிட்டு தெரிஞ்சவனை போய், நீ தான் அந்த நாட்டுக்கு ராஜா போகிறேன்னு சொன்னேன். அவன் நான் சொன்ன உடனே மகிழ்ந்து போய், படார் என்ன பண்ணா, இந்த பொற்காசு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னா. நடாது, பொண்ணாடை சொல்கிறான், பொற்காசு சொல்கிறான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், அவன் கெட்டவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன். அவன் உடனே என்ன செஞ்சான், சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்ட்டா என்னையே. இப்போ பாருங்கள், பொன்னாடை கிடைக்குது, பொற்காசு கிடைக்குது, அதுக்கு மேலே சாப்பாடு கிடைக்குது, சரி இதுக்கு மேலே 2 வார்த்தையை போடுவோம் அப்படின்ட்டு அந்த பைய போருக்கோ சண்டைக்கோ போனது கிடையாது. ஆனால் அவனை போய் நான் என்ன பண்ணேன், நீ போர்க்களத்தில் புலி ஏறு அப்படின்னேன். அவன் உடனே தங்குதுன்னு குதிச்சு, ஆஹா இப்படி என்னை பாராட்டிட்டியே, நீ இந்த வீட்டிலேயே கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னான். இப்போ நானும் உற்சாகமாகி என்ன பண்ணேன் அப்படின்னா, மல்லாரும் புயம் என்றேன் சூம்பர் தோலை. அந்த பயலுக்கு தோல் பட்டையெல்லாம் சூம்பி போய் கிடக்கும். அவளை நான் என்ன பண்ணேன், பீமனை போல் உனக்கு தோல் இருக்குன்னு சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவன் என்னை எப்படியும் ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்னை பாராட்டி வாழ்த்திட்டு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னா. என்ன போயிட்டு வாங்களா, பொன்னாட பொற்காசு சாப்பாடு இங்கே தங்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு

0: இங்கே எனக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ என்னையை போய் என்ன செஞ்ச? நான் படித்தவன் என்ன? நான் போர்க்களத்துக்கு போனவன் என்ன? என்னவனை நல்லவன் என்ன? என்னை நாடாள்வேன்னு சொன்னேன். நீ சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பதிலுக்கு என்ன பண்ணேன்? நீ சந்தோஷப்படுற மாதிரி பொற்காசு கொடு, பொன்னாட கொடு, சாப்பாடு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னே உனக்கு சந்தோஷமாக போச்சு. என்னையே நீ சந்தோஷப்படுத்தின, உன்னையே நான் சந்தோஷப்படுத்தினேன், அப்படியே போயிடு, உள்ளே வந்தேன்னு பார்த்துக்கோ அப்படின்னா. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த புலவர் அப்படியே சோகத்தோடு போனாராம். இந்த பாட்டை பாருங்களேன். கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன், காடறியும் அவனை நாடு ஆழ்வா என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன், போர் முகத்தை காணானே புலியேர் என்றேன், மல்லாரும் பொயமென்றேன் சூம்பர் தோலை, இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான், யானும் என் குற்றத்தால் ஏகின்றேனே. நீ இல்லாததை சொன்ன, நானும் உனக்கு தராத சொன்னேன், ரெண்டுக்கும் சரியா போச்சு, போயிட்டு வாழ்னா. இதை நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கலாம். இப்போ பின்னாடி வந்த படத்தில், முன்னாடி வந்த படத்துல இருக்குது, இப்போ வந்த படத்துலையும் இதை வந்து காட்சியாக வச்சுருப்பாங்க. அப்போ புலவர்களுடைய வாழ்க்கையில் புகழ்ந்து சொல்வது அவர்கள் இயல்பு தான். அதை கேட்டு மகிழ்ந்து அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் அவங்க வாழ முடியும். பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டா என்னாகும்? ஒன்றாகாமல் போயிடும். இப்படித்தான் நாங்கள் ஏமாந்து தெரியுதோம் அப்படின்னு அந்த ராமச்சந்திர கவிராஜ் சொல்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல பாடல்கள்லாம் இந்த தனிப்பாடலில் இருக்குது. நேரம் கிடைக்கிற படித்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெறும் உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: பொன்னியின் புதுப்புனல், பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னணிப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அறிமுக நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்க, 0-43-42-24-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப்பின் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இதோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகும் அடுத்த நேயர் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார். இவர் கேட்டிருக்கிறார் தக்லைப் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வரும் என்ற
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
5: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: நேரிலே இன்று 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி தீயணைப்பு நிலைய வளாகம் அருள்மிகு பிரகதாம்பிகை உடன்மர் அருளீஸ்வரர் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9444992.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்வளையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்றைக்கி வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும்

0: நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க. அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்டே வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டார்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன்னு விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுவிட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிர்ந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை
1: சில்க்ஸின்
2: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.

சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை நிலவரம், அதாவது குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம், அதிகபட்ச விலையாக மஞ்சள் 15,024 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,756 ரூபாய்க்கும், சராசரியாக 11,985 ரூபாய்க்கும் விலை போகிறது. கொப்பரை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 16,852 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,850 ரூபாய்க்கும், சராசரியாக 15,042 ரூபாய்க்கும் விலை போகிறது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 13,487 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,700 ரூபாய்க்கும், சராசரியாக 13,165 ரூபாய்க்கும் விலை போகிறது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம், அதிகபட்ச விலையாக 9,930 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,030 ரூபாய்க்கும், சராசரியாக 9,480 ரூபாய்க்கும் விலை போகிறது.

0: பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: இன்றைக்கு உலக நாடுகளை பார்த்தால் இரண்டு அணிவகுப்பு. ஒரு புறத்தில் செல்வ நாடுகள், பணக்கார நாடுகள், இன்னொரு புறத்தில் ஏழை நாடுகள். செல்வந்த நாடுகள் பணக்கார நாடுகளின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம்? அழுக்கூர் காரணம் சொன்னார்கள். இயற்கை வளம் ஒரு தேசத்தை உயர்த்தும் என்றார்கள். இயற்கை வளம்தான் ஒரு தேசத்தை உயர்த்தும் என்றால், இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு, அது செல்வச் செழிப்பில் குடிகட்டி பறக்கிறது. சிலர் சொன்னார்கள், ஒரு நாட்டினுடைய பெரிய நிலப்பரப்பு இந்த நாட்டை செல்வ வளத்தில் உயர்த்தும் என்றார்கள். நிலப்பரப்பு தான் ஒரு நாட்டை செல்வ வளத்தில் உயர்த்தும் என்றால், ஹாங்காங்கும் சிங்கப்பூரும் வெறும் நகர அளவில் இருக்கக்கூடிய நாடுகள், அவை இன்றைக்கு செல்வச் செழிப்பில் குடிகட்டி பறக்கிறது. வேறு சிலர் சொன்னார்கள், மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், அது ஒரு நாட்டின் வெற்றிக்கு காரணம் என்றார்கள். மனித வளம்தான் ஒரு நாட்டை உயர்த்தும் என்றால், இந்தியாவும் சீனாவும் தான் முதல் நாடுகளாக, முன்னணி நாடுகளாக இருக்க வேண்டும். ஆக எது ஒரு நாட்டினுடைய செல்வ வளத்திற்கு காரணம்? இயற்கை வளமா, பெரிய நிலப்பரப்பா, மனித வளமா என்ற கேள்வியை எழுப்பினால், எந்த நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பம் கரைக்கோடி மக்களின் வீட்டு கதவை தட்டி இருக்கிறதோ அந்த நாடுதான் செல்வ வளத்தில் உயர்ந்திருக்கிறது. மக்கள் பேசுகிற எழுதுகிற மொழியில் எந்த நாட்டில் கல்வியும் அறிவியலும் பரப்பப்படுகிறதோ அந்த நாடு வேகமாக முன்னேறுகிறது. எப்படி? அறிவியல் தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்புகள் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து விடுகிறது. நேற்று ஆய்வுக்கூடத்தில் கண்டறிந்தது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து விடுகிறது அந்த நாட்டில். என்ன காரணம்? அறிவியல் தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்புகள் மக்கள் பேசுகிற எழுதுகிற மொழியில் அமைகிற காரணத்தால் அவர்கள் வெகுஜன இயக்கமாக, அறிவியல் தொழில்நுட்ப இயக்கம் மாறிவிடுகிறது. விரைவாக அவர்கள் செல்வ வளத்தை அடைகிறார்கள்.

0: ஆக எந்த நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பம் கல்வியும் மக்கள் பேசுகிற எழுதுகிற மொழியில் பரப்பப்படுகிறதோ அந்த நாடு வேகமாக முன்னேறுகிறது. அந்த நிலைதான் நம்முடைய நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனைகள். குறிப்பாக நம்முடைய சுதேசி விஞ்ஞான இயக்கத்தில் பாடுபட்டுக் கொண்டிருந்த டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை வருத்தப்பட்டு சொன்னார்கள், நாங்கள் அறிவியல் ஆய்வுக்கூடத்தில் எதையும் கண்டறிந்து விடுகிறோம், ஆனால் அந்த ஆய்வுக்கூடத்தின் கண்டுபிடிப்புகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிற போது மக்களை ஒருங்கிணைத்து பணியாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது நம் மக்காசு நிதானம் குறிப்பிட்டார்கள், ஆய்வுக்கூடத்தின் கண்டுபிடிப்பு என்பது தனி முயற்சி, ஆனால் அது மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சி வெற்றி பெறுவதற்கு எல்லோரையும் இணைத்துத்தான் ஆக வேண்டும், ஒருங்கிணைந்து பணி செய்யத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். இயற்கையின் பேரிடர் தாக்குதல்களில் அதைத்தான் நாம் உணர முடிகிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்கள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: வணக்கம வணக்கம வணக்கம் நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நெசவாளர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய கைத்தறி தினம், அது குறித்து தான் இன்னைக்கு நெசவாளர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கு. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைகிறார் யாருன்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் கௌரவிக்கப்பட்டவர், அது மட்டும் இல்லைங்க, நெசவாளர் சமூக சேவை விருதும் பெற்றவர். இப்படி சிறப்புக்குரியவர் அகில இந்திய நெசவாளர் நல சங்க தலைவர், சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியை சார்ந்த SG பிரபாகரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம்.
9: வணக்கம்மா.
8: இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம், இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.
9: ரொம்ப சந்தோஷமா.
8: சரிங்க ஐயா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள், தேசிய கைத்தறி தினம். இது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அந்த பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில தான், அது மட்டும் இல்லாமல் கைத்தறி நேசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாள் சிறப்பிக்கப்படுது. இந்த நாள் குறித்து நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க, அதை குறித்து சொல்லுங்க சார்.
9: இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தில் வந்து ஒரு 3 பேர்த்துக்கு வந்து இதில் வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க
8: கண்டிப்பாங்க சார்
9: ஆர்வப்படுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சந்தோஷம் என்னென்னா, கைத்தறி நெசவாளர்கள் ஒரு FM நிகழ்ச்சியில் கூப்பிட்டு ஒரு லைவ் ப்ரோக்ராம் செய்கிறது, இதுதான் நான் கேள்விப்பட்டது, இது முதல் தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தர்மபுரி பண்பலையில். அதனால் தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு 12வது தேசிய கைத்தறி திருநாள் வாழ்த்துக்கள். 2வதாக இந்த கைத்தறி திருநாள் வந்து அறிவித்தது நம்ம பாரத பிரதமர் மோடி, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் சங்க சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 3வதாக ஒரு என்னன்னா, இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி திருநாளில் நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்றைக்கி வெற்றித்தறின்னு சொல்லிட்டு ஒரு விற்பனை நிலையம் இன்றைக்கி அறிவிக்கிறாரு. இது வந்து எங்கள் கைத்தறி நெசவாளர்கள் எல்லாருமே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்பாக இருக்குது. அதனால் அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு எங்கள் சங்க சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
8: சரிங்க சார், கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின் பொருளாதார செயல்பாட்டில் விவசாயத்துக்கு அடுத்து அதிக தொழிலை வந்து உருவாக்குறது, அதிக மக்களுக்கு அதாவது கிராமப்புற மக்களுக்கு அதிகமான தொழிலை தர்றது பார்த்தீங்கன்னா இந்த நெசவு தொழில் இல்லைங்களா?
9: நெசவுத்துறை.
8: ஆமாங்க. இப்போ இந்த நெசவு தொழிலில் உங்களுடைய பணி என்ன, நீங்கள் அகில இந்திய நெசவாளர் சங்க தலைவராக இருக்கிறீங்க, அப்போ உங்களுடைய பணினா இதில் என்ன மாதிரி சார் இருக்கும், நெசவாளர்களுக்கான அந்த உதவிகள்லாம் என்னென்ன மாதிரியெல்லாம்?

0: பண்ணிகிட்ருக்கீங்க சார்?
1: ஒரு நாட்டோட இரண்டு கண்கள்னு பார்த்திங்கன்னா, ஒன்று விவசாயம், இரண்டாவது வந்து நெசவு. அதனால் இந்த இரண்டும் இல்லைனா இந்த நாடு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. நாடாக இல்லாமல் நாடே அசையாது, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இந்த எங்கள் சங்க சார்பாக வந்து மத்திய அரசாங்கத்தும் மாநில அரசாங்கம் கொடுக்குற அத்தனை சலுகைகளையும் வந்து எங்கள் சங்க சார்பாக நெசவாளர்களை போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வருடந்தோறும் ஒரு முகாம் நடத்தி இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அந்த பேன்ஷன் கார்டு வாங்குறது, இலவச இன்சூரன்ஸ் திட்டம், இது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கத்தில் சோலார் திட்டம்னு சொல்லி இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. கைத்தறி நெசவாளர்கள் சோலார் இலவசமாக நினச்சிக்கலாம். அதில் அதுவும் எல்லாமே எங்கள் சங்க சார்பாக வந்து முன்னெடுத்து நாங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கோம்.
0: சரிங்க சார், நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நேயர்கள் அழைக்க 043342 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 30 மற்றும் இலக்கு எண்ணாக 94 86 81 10 25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 043342 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 31 மற்றும் இலக்கு எண்ணாக 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து நம்ம கூட பார்த்தீங்கன்னா அகில இந்திய நெசவாளர் நல சங்க தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல இந்த கைத்தறி தினத்துல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத எங்ககிட்ட நீங்க பதிவு பண்ணலாம். சரி, இப்போ கைத்தறி நெசவுன்றது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கட்டைகளும் கைகள்லேயே நெய்யக்கூடிய ஒரு தொழில் இல்லைங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில் அவங்க பேசினதை கேள்விப்பட்டேன். ஒரு சாரி நெய்னா கிட்டத்தட்ட அது எத்தனை அந்த காலில் அடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி நீங்கள் இந்த கைத்தறி நெசவில் சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது சார், அது எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
1: சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து அடிப்படையில் இந்த கைத்தறி நெசவு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மாலை வரைக்கும் நெசவு நேரதுனால எங்களுக்கு அந்த கல்வி வந்து எங்களுக்கு பாதிப்பாகுது. இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ நானே படிக்கலை, படிக்காத ஒரு இதாக தான், பட் தொழில் மூலியமாக வளர்ந்து நான் வந்திருக்கேன், இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதனால் எங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உதவி புரியணும்னு சொல்லிட்டு அந்த சங்கம் ஆரம்பித்தோம். இது நெசவுங்கிறது வந்ததுனால அந்த ஈவினிங் வரை ஆனால் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல. இதனால் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் கூட என்ன அந்த ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது. அது வந்து உண்மையிலே எங்களுக்கு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி
0: சரிங்க சார், இப்போது இந்த கைத்தறி தினம் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம், கடைபிடிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, இதில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏதாவது முகாம் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா சார், இல்லை எப்படி சார்?
1: ஆமாம், இது ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், வருஷம் வருஷம் அந்த கைத்தறி தினால முன்னிட்டு நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்திட்டுருக்குறோம். முகாம், சிறப்பு முகாம் திட்டத்தை நடத்திட்டுருக்குறோம். இந்த மருத்துவ சேவை இந்த மாதிரி நடத்திட்டுருக்குறோம். ரெண்டாவது வந்து இன்னொரு முகாம் என்ன முகாம்னா ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். கைத்தறி நெசவாளர்களை வந்து ஒரு கூலிக்காரன்னு சொல்லிட்டு பட் அதை அந்த சாப்டர் நின்றுடுது. அவங்களுக்கும் கௌரவம் வேணும், எல்லாருக்கும் ஒரு கௌரவம் வேணும். அந்த கௌரவம் வேணுங்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் சங்கம் சார்பாக வந்து தமிழ்நாடு அளவில் வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு கௌரவம் ஒரு விழாவை நடத்துகிறோம். நாங்கள் அந்த விழாவில் பார்த்திங்கன்னா ஒரு 250 பேர் வரைக்கும் நாங்கள் வந்து சிறந்த நெசவாளர் விருது வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனை சார்ந்த உப தொழில் புரியவர்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இது தமிழ்நாடு அளவில் நாங்கள் வந்து எங்கள் சங்க சார்பாக வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவுலேயே நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து ரொம்ப ஒரு நாட்டை ஆளக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதை வந்து கௌரவிச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இது எங்கள் சங்க சார்பாக நாங்கள் பெரிய அளவில் பண்ணுறோம்.
0: சரிங்க சார், நீர்களும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா.
2: நான் விருதாசம் டெயில இருந்து வெங்கடேஷ் பெருமாள் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சாருக்கு கைத்தறிக்கு நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: கண்டிப்பாங்க.
2: ஒருவேளை இருவேளை உணவு இல்லாம கூட இருந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம் மேடம். ஆனா உடை இல்லாம இருக்க முடியாது. உடை வந்து மிக முக்கியமானது மேடம்.
0: ஓ சரிங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா ஐயா, எப்படிங்க?
2: இந்த ஒரு புடவை நெசவாளர்களுக்கு வந்து பச்சான் கார்டுல ஒரு பென்ஷன் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும் மேடம், எல்லாம் ஒவ்வொரு நெசவாளர்களுக்கும்.
1: பேசி நாங்கள் இது பண்ணுறோம். பென்ஷன் கார்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு சொசைட்டியில் வந்து நீங்கள் உறுப்பினராக இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து வருதுங்க.
0: இப்போ இவங்க உங்ககிட்ட உறுப்பினராக இருக்கிறதுக்கும் கூட்டுறவு உறுப்பினராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா சார், இல்லை எப்படி சார்?
1: நான் இது நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் தானே, நெசவாளர்கள் என்ன வேணுமோ அரசாங்கத்தில் நாங்கள் வாங்கி அது பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். பட்டு இவங்களுக்கு பென்ஷன் வேணும், அது வேணும்னா கூட்டுறவு சொசைட்டியில் வந்து இவங்க மெம்பராக இருக்கணும், அதில் வந்து தறி நெய்யணும். நெஞ்சவங்களுக்கு இவங்க வந்து இந்த இவங்க கேட்குற எல்லாமே அரசாங்கம் செஞ்சுட்டு.
0: சரிங்க சார், இப்போ கூட்டுறவு இதில் நெசவாளர்கள் அந்த உறுப்பினர்களாக தெரிஞ்சவங்க வாங்கிக்கிறாங்க, தெரியாதவங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் சார், எப்படி சார்?
1: அவங்களுடைய அடையாள அட்டை தான், பென்ஷன் கார்டு, அவங்கள அடையாள அட்டை கொண்டு போய்

0: புற்று விசுவாசத்தில் பதிஞ்சு அங்கே வந்து ரகம் வாங்கி அவங்க வந்து நெய்யலாம்.
1: ஓ,
0: அதுக்கு நல்ல ஒரு கூலியும் தராங்க.
1: இப்போ கூட்டுறவுனா அவங்களே வந்து அதை கொள்முதல் பண்ணிக்குவாங்களா
0: ஆமாம்,
1: சார்?
0: கூட்டுறவுல அவங்களே கோப்டெக்ஸில் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. நம்ம வெளியே வேணா வெளியும் விற்றுக்கலாம், அது நம்மளோட இது. கோப்டெக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க, ரகம் கொடுத்துட்றாங்க.
1: ஓ சரிங்க சார்,
0: இது வந்து தமிழ்நாடு அரசில் ரொம்ப பெரிய லெவலில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஓ சரிங்க சார், சரி, தொடர்ந்து பேசலாம், நேர்களும் இணைந்திருங்க. இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா நெசவாளர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அலையுங்கள். 0043 42 என்ற முன்னணிப்பெண்ணுடன்

0: தொடர்ந்து பேசலாம், நேர்களும் இணைந்திருங்க. இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா நெசவாளர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அலையுங்கள். 0343 42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24 40 30 மற்றவர்களுக்கு எண்ணாகும் 94 86 81 10 25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 0343 42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24 40 31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். தொடர்ந்து பேசலாம்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
16: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
17: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
18: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
19: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
18: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: பண்பலை இசைக்கும் நீரும் காலை 9:21. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நெசவாளர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைங்கள். 0-43-42 என்ற முன்னணி பெயனுடன் 24-40-30 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 0-43-42 என்ற முன்னணி பெயனுடன் 24-40-31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய நெசவாளர் நல சங்க தலைவர் SG பிரபாகரன் அவர்கள். சார், நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: நல்லமல்லியிலிருந்து அழகேசன்
3: பேசுறேன். சொல்லுங்க ஐயா.
5: வணக்கம் ஐயா.
4: அதாவது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு அந்த ஓய்வு பெற்ற பின்னாடியோ அல்லது இருக்கும் போதோ பலன், அரசாங்கத்தால வர்ற பலன்கள்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா
3: கண்டிப்பாங்க.
4: நான் வந்து நெசவாளர் குடும்பத்துல இருந்து வந்தவன்றதுல பெருமையா இருக்கு.
3: சரிங்க, சந்தோஷம்.
5: இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் திட்டம் வந்து கொடுக்குறாங்க கைத்தறி நெசவாளர்களுக்கு. இதை கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிறவங்களும் கொடுக்குறாங்க, இல்லாதவங்களும் தனிப்பட்ட நெசவாளர் நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம். அதே இலவச கரண்ட்டு அது வந்து கொடுக்குறாங்க மாநில அரசாங்கத்தில். மத்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடையாள அட்டை, பென்ஷன் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது இருந்தது தான் உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை. ரெண்டாவது அதை வச்சு முத்ரா லோனில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். முத்ரா லோன் வந்து நெசவாளர் அந்த அடையாள அட்டை இருந்தால் தான் முத்ரா லோன் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க.
3: சரிங்க சார்.
5: இது ஒன்று இது பண்ணிக்கலாம். சோலார் திட்டம் வந்து கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கத்தில், திட்டத்தில் சோலார் திட்டம் அதை ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து சமாதான திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க மத்திய அரசாங்கத்தில். இதில் வந்து பல்வேறு திட்டத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. கைத்தறி பழகிறதுக்கு இளைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தில் வந்து நிறையா ஒரு நிறையா இது இதில் இருக்குது. இதெல்லாம் நாம் இணைஞ்சிக்கலாம் இதில்.
3: ஓ சரிங்க சார். சரி, இப்போது மக்களிடையே ஒரு பார்வை என்னென்னா கைத்தறி நெசவோட துணியோட ரேட் பார்த்தீங்கன்னா அந்த சேரையோட ரேட் வந்து அதிகம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அவங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன சார்?
5: இப்போ 20 வருஷம் முன்னாடி தங்கம் என்ன ரேட்டில் இருந்தது அது மாதிரி தான். அப்போ வந்து பட்டோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பட்டோட விலை அதிகமாகிடுச்சு. அந்த தரம் எல்லாம் அவங்க வைக்கும்போது அந்த அதனோட விலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இது வந்து அது என்ன சொல்றதுன்னா இயற்கையோட இதுதான். பட்டோட வளர்ச்சி வந்து அதனோட விலையை வச்சுட்டு நம்ம வந்து சேலத்தோட விலையை வந்து நிர்ணயிக்கிறோம்.
3: சரி, இப்போ இதற்கான மூலப்பொருள்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டு, இப்போ தமிழ்நாட்டில் தான், இப்போ இந்தியாவிலேயே என்னதான் கைத்தறி நெசவாக இருந்தாலையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிடைக்கிற குவாலிட்டி வேற எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது மட்டும் இல்லை சார், அந்த ஒரு சிலர் சொல்றது என்னன்னா அந்த கலர் காம்பினேஷன் நம்ம தமிழ்நாட்டை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த நம்மளுடைய அந்த மூலப்பொருள்லாம் நம்மளுக்கு
5: சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு வர அந்த கலர் ஃபேமஸ் MS சுப்புலட்சுமி அம்மாவில தான் அந்த MS புல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த உலகம் பூரா ஃபேமஸ்
3: அந்த கைத்தறி நெசவு.
5: அது மாதிரி கைத்தறினாவே தமிழ்நாடு தான்.
3: சார், நம்மளுக்கு மூலப்பொருள் எங்கே இருந்து சார்?
5: மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு, இந்த பட்டு வார்ப்பு வாங்கணும். இந்த பட்டு வார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா பெங்களூரில் தான் உற்பத்தி ஆகுது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் உற்பத்தி பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம தர்மபுரி தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான பட்டு வந்து உற்பத்தி தர்மபுரி மாவட்டம் தான், இங்கே தான் நடக்குது இப்போ. இது வந்து ரொம்ப பெருமை நம்ம தமிழ்நாட்டில் இதாக உற்பத்தி.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரிங்க சார், நேர்களை இணைப்பில் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
6: சிறப்பு வானொலி காலை வணக்கம். நல்ல ஒரு

0: சிறப்பான தலைப்பு.
1: சரிங்க.
0: அது மட்டும் இல்ல, நெசவாளர்களுக்கு தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு கூட்டத்தில் சிறப்பிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரிங்க
0: ஐயா, கிட்ட ஒரு கேள்வி.
1: கண்டிப்பா
0: ஐயா, புது புதுசா நம்ம டிசைன் அப்டேட் பண்ணும்போது நீ எப்படி அதெல்லாம் சூஸ் பண்ணி எப்படி எடுத்து சேரு, அதை பத்தி விளக்கமா சொன்னா கேட்டுக்கோங்க. நிகழ்ச்சி வாயில
2: புதுசு புதுசா
1: டிசைன்ஸ் பத்தி கேக்குறாரு சார்.
2: டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்க மூலிமா வச்சு நாங்கள் உற்பத்தி இது பண்ணுறோம், டிசைன்ஸ் கொடுத்து பண்ணுறோம். இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இதுக்கு ஒரு கல்லூரி வச்சுருக்காங்க, நெப்டுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தில். அதில் டிசைன்ஸ் ரொம்ப அப்டேட் பண்ணுறாங்க, இதை பண்ணி கைத்தறி நெசவாளர்கள் வந்து கொடுக்குறாங்க, இலவசமாகவே அந்த டிசைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம மூவ் பண்ணி டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம்.
1: ஓ சரிங்க சார். இணைப்பில் நீங்கள் வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா.
4: நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம்.
4: ஐயா, இந்த கைத்தொழில் தொழில பாத்தீங்கன்னா இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கறது ஆண்டுக்கு ஆண்டு, அதாவது அந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எப்படி முடிவு எடுப்பாங்க, சங்கத்துல பேசுவாங்களா? ஏன்னா நெசவாளர்களுக்கு அந்த துணிக்கான அந்த ஒரு ரேட் அப்படிங்கிறது இவ்வளவுக்கு மேலதான் பிக்ஸ் பண்ணும், அல்லது இந்த ரேஞ்சில தான் பிக்ஸ் பண்ணும்னு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க?
2: இந்த கேள்வி ரொம்ப
4: ஐயா. அந்த கைத்தறி நெசவுல மாற்றங்கள் அப்படிங்கறதும் நிறைய வந்திருக்கு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும். அதுல எது பிரதான மாற்றமாக அந்த துறையில வந்ததாக நீங்க பாக்குறீங்க? இத பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்கயா.
2: விலை நிர்ணயம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கொள்முதல் செய்யற பொருளை வச்சுதான் விலை நிர்ணயம் செய்யறோம், நாமளா வந்து விலை நிர்ணயம் செய்யறதுல அந்த பொருட்களை என்ன வாங்குறோமோ அதை வச்சுதான் நிர்ணயம் செய்யறோம். ரெண்டாவது வந்து விலையை நிர்ணயம் செய்யறது வந்து கூலிக்கு மட்டும்தான் வந்து, ஒரு தறிக்காருக்கு வந்து கூலியை நம்ம வரணுங்கிறீங்களா, அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு 10% 8% அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஒரு நிர்ணயம் செய்கிறோம். அதுக்கு சங்கங்கள் இருக்குது, அரசாங்கத்திலேயே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேயே வந்து நமக்கு சொல்லிடுறாங்க.
1: சரிங்க சார்.
2: நீங்கள் இவ்வளோ வந்து வருஷத்துக்கு கூலி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க, அதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஆனால் சீலையோட உற்பத்தி விலையை வந்து கொள்முதலை வச்சு தான் நாங்கள் விலை நிர்ணயம் செய்கிறோம், நாங்களாக வந்து விலை ஏற்றிக்கிறது கிடையாது. உற்பத்தி செய்கிறவங்க யாரும் அவங்களா வந்து இதுக்கு நம்ம இவ்வளோ லாபம் வேணும் அப்படின்னு வச்சுக்கிறது கிடையாது, அந்த உற்பத்தி பொருளை வச்சு தான் விலை நிர்ணயம் செய்கிறாங்க.
1: ஓ சரிங்க சார்.
2: அதனால் உற்பத்தி பொருள் விலை ஏறுது, அதனால் பட்டோட சீலைகளும் வந்து விலை ஏறுது. முன்ன இப்போலாம் ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு, பட்டு உற்பத்தி வந்துங்கிறது ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு.
1: சரி, அவரை இன்னொன்று கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸில் இல்லை இந்த மாதிரியான இதில் பிரதான மாற்றமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இல்லை எப்பயும் போல் அப்போருந்து இப்போ வர ஒரே மாதிரி இருக்குங்களா?
2: முன்ன வந்து பார்த்தீங்கன்னா குழித்தறி இருந்தது, குழித்தறின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு 4 அடி கீழே குழித்தறி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த குழித்தறி தான் இருந்தது. இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஸ்டாண்டு தறியாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் தான். இப்போ வந்து குழித்தறி எங்கேயுமே அதிகமாக கிடையாது, இப்போ அது வந்து ரொம்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த முதுகு வலி அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்டாண்டு தறி இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ அதிலே எலக்ட்ரானிக் ஜக்காடு அது மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துட்டாங்க அரசாங்கமும், அது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு, அதனால் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நெசவு நெய்யறதுக்கு தான்
1: கைத்தறி
2: யாரும் ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க, அடுத்த ஜெனரேஷன் வந்து வரமாட்டேங்கிறாங்க.
1: என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க சார், இல்ல என்ன காரணம் அவங்க எதிர்பார்க்கறாங்க?
2: என்ன ஒரு காரணம்னா கைத்தறி நெசவு காலையில ஈவினிங் நெசவே நெஞ்சிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கு, படிப்பு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாயிடுச்சு, அதனால எல்லாருமே படிக்கிறதுக்கு வந்து விரும்பிட்டாங்க. நானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட பசங்களை வந்து அடுத்த ஜென நீ படி நல்லா படின்னு சொல்லி தான் அனுப்புறோம், அதனால படிப்பு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால தொழில யாரும் இதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா இதன் தொழில வந்து கைத்தறி நெசவு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வருமானம் இருக்கு, ஆனா இதை வந்து இளைஞர்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து இதை வந்து படிக்கிற இளைஞர்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இந்த நெசவு தொழிலில் வந்து நல்லா கொண்டு போகலாம், நல்ல வருமானம் உள்ள தொழில் தான் இது. நீங்கள் ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக அவங்க பாட்டு நல்லா வேலை செய்யலாம், நல்ல ஒரு வருமானம் உண்டான தொழில் தான் இது.
1: நான் கூட ஒன்று இதில் கேள்விப்பட்டேன் சார், இப்போ வந்து இந்த

0: நீங்கள் கைத்தறி நெசவுன்றப்போ நீங்கள் வேற ஏதோ டென்ஷன்லலாம் நினைஞ்சீங்கன்னா அந்த டிசைன்ஸே வராது.
1: ஆமாம்,
0: இதில் ஒரு ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படின்னு.
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாங்க. அவங்க டென்ஷனாக நினைஞ்சாங்கன்னா உறவாட்டம் அது மாதிரிலாம் இதாகிடும். அந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க தெரியணும்,
0: மைண்ட் ரிலாக்ஸாக செய்யணும்.
1: இதுவும் ஒரு ஓசை தான்.
0: ஓ சரிங்க, தொடர்ந்து பேசலாம் ஐயா.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
7: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன்
8: அழைக்கின்றனர். அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
16: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
17: The Kaveri Engineering College, Autonomous.
18: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
17: The Kaveri Engineering College, Autonomous, மேச்சேரி, சேலம். Call 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
2: ஏக்கா செய்தி தெரியுமா?
3: என்னடி?
2: நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
3: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:40. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானிலைகள் வசந்தம், இன்னைக்கு வானிலையில் வசந்தம் நெசவாளர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வழங்கல் 43 42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40

0: முப்பது, மற்றவர்களுக்கு எண்ணாக 94 86 81 10 25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 0 43 42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24 40 31, மற்றவர்களுக்கு எண்ணாக 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய நெசவாளர் நல சங்க தலைவர் எஸ் ஜி பிரபாகரன் அவர்கள். சார், நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
0: கேளுங்க நவீன், உங்களுடைய கேள்வி.
2: வணக்கம் ஐயா.
1: சிறப்பு இருந்ததற்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுக்கு நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: நானும் நெசவாளர்கள் பேக்ரவுண்ட்ல இருந்தே வந்திருக்கேன், இப்ப இல்ல, முன்னாடி கொஞ்சம் ரொம்ப காலம் ஆச்சு விட்டு.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: குளித்தறி, நீங்க சொன்ன அந்த குளித்தறி எல்லாம் எனக்கும் தெரியும், பாத்துருக்கேன் நானும். அதுல ஒரு லைட் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க.
2: ஆமா ஆமாங்க. அந்த பல்புக்கு வந்து கண்ணு கூச்ச கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தியும் ஒரு வெள்ளை பேப்பர் கட்டிச்சு.
1: வச்சிருக்கேன், தெரியும் எனக்கு. நான் நச்சது இல்ல, ஆனா என்னுடைய பேக்ரவுண்ட் அதை சாமிதான்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கு என்ன சந்தேகம்னா, நிறைய இடங்கள்ல வந்து நெசவாளர்கள் வந்து கூலி கேட்டு போராட்டம் பண்றாங்க. சில இடங்கள்ல தறியவே வித்துட்டாங்கன்னு கோயம்புத்தூர் பள்ளம் கேள்விப்பட்டிருக்கோம்.
2: அதுக்கு
1: விஷயம் என்னன்னா, அவங்க போராட்டம் பண்ணாலும் நம்ம பக்கம் துணி கடைகளோட எண்ணிக்கை பெருகிட்டு இருக்கு. ஒரே கடைக்காரங்க ஒரே நாள்ல ரெண்டு இடத்துல ஓபன் பண்றதெல்லாம் பாக்குறோம். நகை கடை வச்சவங்க எல்லாருமே துணி கடை வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எப்படி ப்ராஃபிட் பாக்குறாங்க, இங்க ஏன் வருமானம் இல்ல, இது என்ன, இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன இடைவேளை, அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்ல.
2: ரொம்ப நல்ல கேள்விங்க. அதான் நான் சொன்ன மாதிரி, இப்போ கைத்தறி உற்பத்தி இங்கே வந்து அதான் அந்த கல்வி அடிப்படையெல்லாம் வேணுங்கிறதுனால எல்லாமே அடுத்த தொழில்கள் வந்து போயிட்டாங்க. உற்பத்தி வந்து குறைவு தான் இப்போ, ஆனால் டிமாண்டாக இருக்குது. கைத்தறிங்கிறதுனால டிமாண்டாக தான் இன்னமும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சேம் டைம் பவர்லூம்லேயும் வந்து இது அதை உற்பத்தி பண்ணுறாங்க. இதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஒரு தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் உற்பத்தி கைத்தறி நல்லா போயிட்டுருக்குங்க. அண்டை மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து என்னென்னா, அவங்க கைத்தறி இங்கே தேவைப்பாடு வந்து உற்பத்தி குறைவாக இருக்கிறதுனால அண்டை மாநிலத்தில் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து, அதே மாதிரி கைத்தறி ஆடையும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக தேவைப்பாடுகள் இருக்குது. தேவைப்பாடு நம்ம தமிழ்நாடுங்கிறதோட இந்தியா முழுக்கும் வெளிநாட்டிலையும் கைத்தறி ஆடை வந்து இன்னையும் விரும்புகிறாங்க. ஒரு சுப நிகழ்ச்சிகள்னாவே கைத்தறி ஆடை தான் வெளிநாட்டில் ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் எல்லா பக்கமும் இந்தியா முழுக்க உற்பத்தி ஆகுது இல்லைங்களா. அதெல்லாம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் வச்சு அவங்க பிராண்டும் இது பண்ணி அதிகமான கடைகளும் திறக்கிறாங்க. ஆனால் தேவைப்படுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கைத்தறி சிலைன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனோட 20 வருஷமாக அந்த சேலை வந்து தரம் நல்லாயிருக்கும். அதனால் விரும்புகிறதுனால தான் ஜனங்க அதிகமாக இன்றைக்கி வரையும் வாங்குறாங்க.
0: அதனுடைய
2: மவுஸ் வந்து குறையல, கைத்தறி ஆடைன்னு சொல்லிட்டு.
0: சரி, ஆனாலும் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறையினர் வந்து அதுக்கான விருப்பம் காட்டுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் அவங்களை ஈர்க்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்லித்தரது இந்த மாதிரியான, இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு அதை கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டீச் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்களா? அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அது குறித்து?
2: இருக்குங்க. இப்போ நாங்களே எங்கள் சங்கம் சார்பாக வந்து கைத்தறி நெசவுன்னு இருக்க விருப்பப்பட்டாங்கன்னா நாங்கள் வந்து தறிக்கூடம் வச்சுருக்கோம். அதில் வந்து நாங்களும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இலவச. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் இதுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் அலுவலகம் இருக்குது, நெசவாள சேவை மையம்னு சொல்லிட்டு அலுவலகம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கைத்தறி கூடாரம் எல்லாமே வச்சுருக்காங்க. டிசைனிங்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும், சாயப்பற்ற அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு, அந்த அடிப்படை தொழில் என்னென்ன வேணுமோ எல்லாமே கற்றுக் கொடுக்க அங்கே ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு பேஜாக வந்து நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரே இடத்துல 20 பேர் 30 பேர் இருக்கீங்கன்னா அதே இடத்துக்கு அவங்களே மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வந்து அங்கேயே ரெடி பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அரசாங்கம் வந்து இந்த சேவை செஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் கொடுக்குறாங்க. கைத்தறி நெசவுன்னு எது ஒரு நாளைக்கு 450 ரூபா பணமும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. 25 நாளுக்கு நினைக்கிறேன் கொடுத்து இது பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து இன்னும் விரிவடையணும். இந்த நேயர் இந்த பண்பலையில் கேட்டுட்டு எல்லா நேயர்களும் இதை தாழ்ந்து இருக்கிற இளைஞர்கள்லாம் வரணும், வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலாம்.
0: சரி, இப்போது இந்த என்னதான் இளைஞர்கள் வந்தாலே அவங்க வந்து அந்த பெரிய அளவில் ஈஸியாக இருக்கிற வேலையை தான் அவங்க எதிர்பார்த்து இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட்டிங் பெரிய அளவில் இருக்கணுன்றதெல்லாம் இருக்குது சார். இப்போ நம்மளதில் மார்க்கெட்டிங் இருக்குங்களா, இல்லை எப்படி சார் நீங்கள் அதை டெவலப் பண்ணுறீங்க? வெளி நாடுகளுக்கும் அவங்களுக்கு எப்படி அதை தெரியப்படுத்துகிறீங்க?
2: அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கைத்தறி ஆடையை வந்து விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பெரிய திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஜெம் போர்ட்டலு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க.

0: அதாவது வெளிநாட்டிலையும் வந்து இதுக்கு நிறையா அமைப்புகள் இருக்குது. மத்திய அரசாங்கம் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா வச்சு நம்ம வந்து இதை நம்ம வணிகத்தை வந்து விரிவு செய்யலாம். ஒரு நல்ல வணிகம் தான் இந்த கைத்தறி நெசவு வந்து வியாபாரங்கிறது ஒரு நல்ல வணிகம். இதை வந்து எல்லாருமே இதில் உள்ளார வரணும். ஒரு பாரம்பரியமான தொழில் இது கைத்தறி நெசவுங்கிறது. ஒரு லேட்டஸ்ட்டாக அது கண்டுபிடிச்ச ஒரு தொழில், அது பாரம்பரியமான தொழில். ஆரம்ப காலத்தில் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதங்கிற மாதிரி தான் இது. பாரம்பரியமான தொழில். இப்போ நீங்கள் எல்லாருமே இதில் வரலாம். அந்த தொழிலில் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு இது கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு தொழில் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது.
1: ஓ சரிங்க சார், நேயர் இணைப்பில் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
1: வணக்கம்மா.
2: மணிமேகலை அங்கிருந்து பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்க
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்மா.
2: அனைத்து நெசவாளருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: ரொம்ப நன்றிம்மா.
2: அதாவது பார்த்தீங்கன்னா, உணவு உடை இருப்பிடம்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பொதுவான தேவையா இருக்கு. அதுல உடை முக்கியமான இடத்துல பிடிச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, பட்டு சரி இப்ப வந்து ஒரு திருவிழாவா இருக்கட்டும், திருமண நிகழ்வா இருக்கட்டும், வேஷ்டி சட்டை பட்டு சரி இல்லாம அந்த விழா வந்து முழுமை அடைகிறதுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான இடத்துல இருக்கு நம்ம உடை. அப்படி இருக்கும்போது பட்டு சரி பாத்தீங்கன்னா, ஒரு சில பட்டு சரி ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஒரு சில பட்டு சரி பாத்தீங்கன்னா வெயிட் லெஸ்ஸா இருக்கு. இதுக்கு என்னங்க ஐயா காரணம்?
0: கண்டிப்பாம்மா. வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லினா, ஒரு புடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 800 கிராம் அந்த 1 கிலோக்குள்ளார தான் வரும். இதெல்லாம் வந்து அந்த வெட்டிங் சாரீஸு. அது ஏன்னா முழுக்க வந்து ஜரிகினால் இருக்கும். அந்த சாரீஸ் சேலைகள் எல்லாமே ஜரிகளை தான் இருக்கும். வெயிட்லெஸ் அதனால தான் அது வெயிட்டாக இருக்குது. வெயிட்லெஸ் சேலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஜரிகை கம்மியாக இருக்கும். ஜரிகை வந்து உங்களுக்கு கம்மியான ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்லெஸ் ஒரு 600 கிராமு அந்த இதெல்லாம் வந்துடும். அதனால சாஃப்ட் சில்க்கு அந்த மாதிரி வந்துடும். சாஃப்ட் சில்க்குங்கிறலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டா அது மாதிரி ஜரிகை வேலைப்பாடுகள் கம்மியாக இருக்கும். ஜரிகை வேலைப்பாடுகள் கூட கூட சீலோட வெயிட் வந்து அதிகமாகும். அப்போ 1 கிலோ வரைக்கும் வந்துடுது.
1: சரி, இந்த விசிறி மடிப்பு சரி, சாதா சரி, கண்டாங்கி சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு சார்.
0: சுங்குடி சீலை நிறைய இருக்கும். ஒவ்வொரு அந்த இது எப்படி சொல்கிறதுன்னா, நமது ஊர் நமது பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த உற்பத்தி தொழில் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ரகம் அது மாதிரி இருக்குது. அந்த ஊரை பேரை வச்சு அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க.
1: சார், நம்ம மேச்சேரி பகுதி சேலம் பகுதியில் எந்த மாதிரியான சாரீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் சார் எங்களுக்காக? ஏன்னா எங்களுக்கு அதுதான் முக்கியம்.
0: நம்ம சேலம் மாவட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா, மேச்சேரியில் வந்து எனக்கு ஒரு மந்திரம், எங்கள் ஊர் மேச்சேரி எங்கள் பெருமை கைத்தறி நெசவு. நான் ஒரு ஸ்லோகன் இது நான் வச்சுருக்கேன்.
1: ஏன்னா
0: என்னை வளர்த்த ஊர் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஊர் தான் எனக்கு பெருமை. என்னோடய ஊர்லேருந்து நான் வந்து அடித்தட்டிலேருந்து வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அது மாதிரி எங்கள் ஊர் எங்கள் மேச்சேரி. மேச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரி வெட்டிங் சாரீஸு ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். மேச்சேரி எங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களில் எல்லாமே எல்லா ரகமும் நெய்யுது. இங்கே நெஞ்சு தான் வந்து தமிழ்நாடு மாதிரி காஞ்சிபுரம் ஆரணி எல்லாம் இங்கேருந்து அங்கே போகுதுங்க. தமிழ்நாடு முழுக்கும் போகுது, இந்தியா முழுக்கும் எல்லாம் போகுது. பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாமே மேச்சேரியில் தான் வந்து பட்டுப்புடைகள் வந்து வாங்குறாங்க. ஏன்னா இதுதான் ஒரு சேலம் மாவட்டத்தில் பெரிய ஹப்பு மேச்சேரி சுற்றுவரத்தோரம் தான். இங்கே தான் கைத்தறி சேலைகள் அதிகமான உற்பத்தி நடக்குது.
1: சிந்தாமணியூர் இந்த மாதிரி
0: சிந்தாமணியூர் அந்த மாதிரி ஊரும் எல்லாம் நடக்குது. அதான் மேச்சேரி சுற்றி இருக்கிற கிராமங்கள் அது எல்லாமே. அதனால நல்ல உற்பத்தி வந்து
1: கிராமப்புற தொழில் மாதிரி.
0: கிராமப்புற தொழில் தான், வீட்டு தொழில். வீட்டு தொழில் இது வந்து.
1: சரி, இப்போ எனக்கு ஒரு வெட்டிங்க்கு மேனுஃபேக்சரிங்காக வேணும், நான் சொல்கிற டிசைன்ஸ் தான் வேணும், இந்த மாதிரி சொல்லி உங்ககிட்ட நாங்கள் இது பண்ணிக்கலாம்.
0: பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், கண்டிப்பாக.
1: கண்டிப்பாக சார், உங்களுடைய அலைபேசியில் நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் தாங்க, தொடர்ந்து பேசலாம் சார்.
0: ரொம்ப சந்தோஷமா.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலிகள் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
8: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
7: செம்ம டேஸ்ட்.
8: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
9: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
10: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: தருமபுரி பண்பலை.

0: 102.5-லும் ஏற்காடு ஒன்பலை 103.7-லும் தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:55. சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நெசவாளர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக

0: வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய நெசவாளர் நல சங்க தலைவர் எஸ் ஜி பிரபாகரன் அவர்கள். சார், இப்போ நெசவு தொழில் இந்த இது இருக்கு சார், இப்போ ரெடிமேட் ஆடைகள் இந்த மாதிரியும் நிறைய வந்திருக்கு இல்லை சார், காம்படிஷன் இருக்கும் இல்லை சார், எப்படி சார் நீங்கள் அதை இது மேனேஜ் பண்ணுறீங்க?
1: இல்லை, ரெடிமேட் ஆடைகளுங்கிறது சாரீஸில் வரல, கைத்தறி ஆடைகள் வரல, அதனால இந்த ஒரு காம்படிஷன் கிடையாது.
0: ஓகே ஓகே சார், சரிங்க சார். இப்போ நேர்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட, ஆனால் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நேர்களை சந்திச்சிடலாம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த நம்ம நெசவு தொழிலில் பார்த்தீங்கன்னா, இந்த நெசவாளர் தினத்தில், இந்த கைத்தறி நெசவு தினத்தில், நெசவு தொழில் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கான விழிப்புணர்வை எப்படியெல்லாம் ஏற்படுத்துறீங்க, குறிப்பாக இளம் தலைமுறையினரை இந்த தொழில் எப்படி ஈர்க்கிறதுக்கான முயற்சியெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த கைத்தறி நெசவு அதில் இருக்க சிறப்புகள் குறித்து எங்ககிட்ட சார் நிறைவாக.
1: விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நாங்கள் வந்து நடத்திட்டே இருக்கிறோம், அங்கங்கே நடத்திட்டு இருக்கிறோம் கைத்தறி நெசவு பற்றி ஜனங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு. எல்லாருமே, எல்லா முதலாளியுமே எல்லாமே கைத்தறி நெசவு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா கைத்தறி தேவைப்பாடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எல்லாருமே இதில் கூப்பிட்றாங்க கைத்தறி நெசவு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக இதில் வரணும், ஆனால் அதில் குறைபாடுகள் இருக்குது, இளைஞர் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்கள் கண்டிப்பாக இதில் வந்தால் தான் இந்த தொழிலில் வந்து பாதுகாத்து அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும்.
0: சரிங்க சார். சரி, இப்போ கைத்தறி நெசவு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேமஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் குறிப்பாக இதுன்னு சொன்னீங்க, அதை குறித்த சிறப்புகள் சொல்லுங்கள் சார்.
1: கைத்தறி நெசவு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து அரசாங்கம் கொடுத்த குறிப்பிட்டலேயே பார்த்தீங்கன்னா 37 லட்சத்துக்கு அதிகமாக இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, பெண்கள் தான் இதுக்கு அதிகப்படியான தொழிலில் இருக்காங்க, ஒரு 70% பேர் பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா பெண்களும் இதில் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தொழிலில் இருக்கிறவங்க கைத்தறி நெசவு இருப்பாங்க, இப்போ அதிகப்படியான பெண்களும் வந்துட்டாங்க இந்த தொழிலுக்கு. அதே மாதிரி இளைஞர்களும் இதில் வரணும், அடுத்த ஜென்ரேஷன் வந்து அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த தொழில் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
0: இதை எதிர்பார்த்துருக்கேன் சார். பெண்கள்னு வரப்போ அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் இருக்கா சார், இல்லை எப்படி சார்?
1: சிறப்பு சலுகைகள் அதான் அரசாங்கத்தில் கொடுக்குற சிறப்பு சலுகைகள் தான், அதில் வந்து எல்லாத்துமே கொடுக்குறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் இருபாலருக்கும் சரிசமமாக தான் இதில் வந்து சலுகைகள் உண்டு.
0: ஓகே சார், ஓகே. நிறைவு நேராக சந்திக்கலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பேய் குழந்தையில பூர்த்தி பேசுகிறேன்.
0: கேளுங்க உங்கள் கேள்வியே. இல்லை, என்ன சந்தேகம்?
2: அதுதான், அந்த கைத்தறி நெசவு துணைக்குன்றது ஒரு முத்திரம் மாதிரி அடிச்சு அனுப்பினீங்கன்னா, அந்த நம்ம
1: கைத்தறி நெசவுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல வந்து ரெண்டு முத்திரை வந்து கொடுக்கறாங்க. இது ஒன்னு சில்க் மார்க் லேபிள்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்கறாங்க, அந்த ஜரி வந்து தரத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹேண்ட்லூம் மார்க்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையும் கொடுக்கறாங்க. இந்த ரெண்டு முத்திரையும் கொடுக்கறாங்க. நீங்க எந்த கடையில போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ரெண்டு லேபிள் இருக்கான்னு முதல்ல பாருங்க. ஏன்னா வந்து இதுல என்னன்னா, பவர்லூம்ல உற்பத்தி பண்ற சிலையும் இதுல வந்து உள்ளார வந்து கொடுத்து பண்றாங்க. ஒவ்வொரு கைத்தறி புடவைக்கும் அந்த ரெண்டு லேபிள் கண்டிப்பாக இருக்கும், அது இருந்தால் நீங்கள் வந்து கைத்தறி புடவை. அதுலேயே இப்போ எல்லாமே சிஸ்டம் வந்துடுச்சுங்க, அந்த அதில் QR கோடு இருக்குது, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனவோ இது யார் நெஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இது எங்கே உற்பத்தி ஆச்சு அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஹேண்ட்லூம் மார்க்கில் வந்து இது வந்துடும். இது வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு, இது நல்லா திட்டம்.
0: இதில் போலிகள் வரதுக்கான,
1: ஆமாம், போலிகள்லாம் இருக்குது, இருக்குது, போலிகள் இருக்குது. பட் அதை தான் அரசாங்கம் இந்த ரெண்டு திட்டத்தையும் கொடுத்துருக்காங்க, இந்த முத்திரையை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஜவுளி நிறுவனத்தில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ரெண்டு முத்திரை இருக்கான்னு பாருங்கள். நீங்களே உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிடலாம், இது யார் எந்த தறிக்கார் நெஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸும் அதில் வந்து வந்து வந்துடும். இது இருக்குது, ஆனால் இது விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இந்த பண்பலை மூலமாக இந்த ஒரு விழிப்புணர்வு நான் வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறேன். எந்த கைத்தறி ஆடை வாங்கினாலும் அதில் முத்திரை இருக்கா அப்படின்னு பாருங்கள்.
0: சரிங்க சார். அதாவது நமது நாட்டின் மிகப்பெரிய கிராமப்புற தொழில்களில் ஒன்று தான், மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த நெசவு தொழில். இந்த நாளில் அது தேசிய கைத்தறி தினத்தில் நெசவாளர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அவங்க இன்னைக்கு மட்டும் அவங்கள கொண்டாடக்கூடாது, ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு நாட்களும் அவங்கள கொண்டாடுற போது அவங்க குடும்பங்கள் செழிக்கும் சார். நிறைவாக நீங்கள் எங்களுக்காக என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
1: எல்லோரும் கைத்தறி ஆடையும் அணியணும், ஏன்னா நம்ம பாரம்பரியமே அதுதான், கைத்தறி ஆடை தான். இதனால் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, உடம்பு ஆரோக்கியம் கெடாது. இதை நிறையா குறிப்புகளில் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: நானும் அதை இது பண்ணியிருக்கேன். கைத்தறி ஆடைகளை அணிஞ்சால் எந்த ஒரு நோய் நொடியும் வராதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க, குறிப்பு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. அது பரவாயில்லதான், உண்மையிலுமே நீங்கள் கைத்தறி ஆடை தான் அணியணும். எல்லாமே இந்த சூரத் சாரீஸு அது இது பண்ணுறோம், நம்ம நம்மளோட பாரம்பரியமே கைத்தறி ஆடை தான். இது அணியும்போது அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
1: கண்டிப்பாக சார், ட்ரெஸ்ஸஸும் குவாலிட்டியாக இருக்குது. சார், உங்களுடைய அலைபேசி எண் உங்களை தொடர்பு கொள்ள
0: 944-39-16-139
1: 944-89-16-13-9 இந்த எண்கள் உங்களை தொடர்பு
0: கொண்டாங்க.
1: கூட பண்ணிக்கலாம்,
0: எல்லாமே சொல்றேன் நான், கண்டிப்பா நான் சொல்றேன் நான்.
1: நன்றி நன்றி சார், நிறைவா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான வசதிகள் என்னென்ன இருக்கு, ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, இளைஞர்களை
0: எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்னு கூட இருக்குங்க. கைத்தறி நெசவு வந்து மத்திய பட்டு வளர்ச்சி வாரியம் மூலமா கொடுக்கறாங்க. 15% கொள்முதல் பர்ச்சேஸ் கொடுக்கறாங்க, உங்களுக்கு சப்சிடி கொடுக்கறாங்க பட்டு கொள்முதல் பண்ணுறதுக்கு. அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் தான்.
1: ஓ சரிங்க, இந்த மாதிரி நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப சந்தோஷமாக. கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை மதிப்போம், கைத்தறி பொருட்களை வாங்கி ஆதரிப்போம்.
1: நன்றி நன்றி சார்,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கிய வானொலிகள் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நெசவாளர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வளர்ந்தது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியை சார்ந்த அகில இந்திய நெசவாளர் நல சங்க தலைவர் எஸ் ஜி பிரபாகரன் அவர்கள். பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது என்றுதான் பலர் சொல்லுவர். சிலர் பணம் சேர்ப்பதிலேயே குறியாக இருப்பர். அவர்களிடம் கேட்டால் பணம்தான் பிரதானம், அது வந்துவிட்டால் மற்ற எல்லா வசதிகளும் தாமாக வந்துவிடும் என்று கூறுவர். அண்மையில் எனது நண்பர் பிரமாதமான ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருந்தார். அது பணம் குறித்தது. பணத்தால் எது முடியும் எது முடியாது என்பதை விளக்கும்படியாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் அனுப்பியிருந்தார். பணத்தால் படுக்கையை வாங்க முடியும், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் ஆடை ஆபரணங்களை வாங்க முடியும், அழகை வாங்க முடியாது. பணத்தால் வீட்டை வாங்கலாம், அமைதியான இல்லத்தை வாங்க முடியாது. பணத்தால் வீடுகளில் வசதிகளை பெருக்க முடியும், மகிழ்ச்சியை பெருக்க முடியாது. பணத்தால் உணவு வகைகளை வாங்கி உண்ண முடியும், செரிமான சக்தியை உருவாக்க முடியாது. பணத்தால் மருந்து மாத்திரைகளை வாங்க முடியும், உடல்நலத்தை வாங்க முடியாது. இப்படியாக பணத்தில் எத்தனை முடியுமோ அத்தனை முடியாதுகளும் இருக்கின்றன. ஆனாலும் பணம் இருந்தால் நம்பிக்கை பெருகும், மகிழ்ச்சி பெருகும் என்கிற மூட நம்பிக்கை நம்மில் பெரும்பாலோருக்கு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பணம் இருக்கிறதே அது ஒரு தொடரும் நோய் என்கிறார் ஒரு ஞானி. அது சேரச் சேர மனத்தில் நிறைவே வராதாம். ஒரு தெருமுனையில் ஒரு மாணவன் நின்று அழுது கொண்டிருந்தான். அந்த வழியாக போன அவனது மாமா, என்னடா அழுகிறாய் என்று விசாரித்தார். கையில் வைத்திருந்த 10 ரூபாயை தொலைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு பையன் அழுகையை தொடர்ந்தான். அட பயலே, 10 ரூபாய் காசுக்காகவா இப்படி அழுவது? இந்தா நான் தருகிறேன் 10 ரூபாய், அழுகையை நிறுத்து என்று 10 ரூபாயை கொடுத்தார். 10 ரூபாய் வாங்கிய மாணவன் மீண்டும் அழத் தொடங்கினார். டேடே, 10 ரூபாய் தான் கொடுத்து விட்டேனே, இப்போ எதுக்கு புதுசாக அழுற? மாமா கேட்டார். அது இல்லைங்க மாமா, இப்போ நீங்கள் கொடுத்த 10 ரூபாயோட நான் தொலைச்ச அந்த 10 ரூபாய் இருந்திருந்தா இப்போ என்கிட்ட 20 ரூபா இருந்திருக்கும்ல, அதை நினச்சேன் அழுக வந்து.

0: ஆயிடுச்சு என்றான் மாணவன். பார்த்தீர்களா, சிறுவர் தொடங்கி முதியவர் வரை எல்லாருக்கும் பணத்தாசை இப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எல்லாரும் நினைக்கிறோம், எல்லாரும் முனைகிறோம், பலர் வெற்றியும் பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற பலரது வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் பணத்தால் மட்டுமே வென்றிருக்கிறார்கள் என்று கூற முடியாது. முன்னேற்றத்திற்கு பணமும் ஒரு காரணம், ஆனால் பணம் மட்டுமே காரணமில்லை. ஏனெனில் பணத்தின் மீது மட்டுமே பற்று வைத்து முன்னேறியவர்கள் பற்றிய தகவல்கள் உலக வரலாற்றின் எந்த பக்கங்களிலும் இடம்பெறவே இல்லை. பணம் ஒரு பக்கம் உயர்த்தும், ஒரு பக்கம் அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும். சாலையோரமாக நடந்து போன ஒருவர் ஒரு பள்ளத்தில் 100 ரூபாய் கட்டு ஒன்று கிடப்பதை பார்த்தார். வேகமாக சென்று எடுத்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார், யாரும் பார்க்கவில்லை. அருகிலிருந்த தனது வீட்டிற்குள் எடுத்து சென்று எண்ணி பார்த்தார். கட்டில் 99 100 ரூபாய்கள் இருந்தன. அவரது ஆசை விடுமா? கட்டு என்றால் 100 தாள்கள் இருக்க வேண்டுமே. மீண்டும் அந்த சாலையோர பள்ளத்திற்கு சென்று 100 ரூபாய் தாள் தனியே கிடக்கிறதா என்று தேடத் தொடங்கினார். மணிக்கணக்கில் தேடினார். அந்த நேரத்தில் அந்த ரூபாய் கட்டை தொலைத்தவர்கள் அங்கே வந்து அவரிடம் இருந்த ரூபாய் கட்டை பறித்து சென்று விட்டனர். 99 தாளோடு திருப்தி அடைந்திருந்து வீட்டிலேயே இருந்திருந்தால் இப்போது அவரிடம் 9900 ரூபாய் இருந்திருக்கும். 100 ரூபாய் தாளுக்காக பேராசைப்பட்டு இருந்ததையும் இழந்தார் அவர். பணம் ஒரு பக்கம் உயர்த்தும், ஒரு பக்கம் அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும். நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: வணக்கம் நேரில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச

0: டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

0: தருமபுரி நகரின் தீயணைப்பு நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையை பெற்ற சிவாலயமாக விளங்குகின்றது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் அருளீஸ்வரர் அம்பாள் பிரகதாம்பிகை ஆவர். இறைவனும் இறைவியும் அருள், அமைதி, ஆன்மீக நிறைவை அருள் புரிவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ஐயனும் அன்னையும் கருணை பொழியும் புண்ணிய தலமாக பக்தர்களின் மனக்குறைகளை நீக்கி நம்பிக்கையையும் நிம்மதியையும் வழங்கும் இந்த ஆலயத்தில் தினமும் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இக்கோவிலின் வரலாற்றை குறித்தும் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் குறித்தும் எடுத்துரைக்கிறார் கோவிலின் அர்ச்சகர் மணிகண்டன் அவர்கள்.
1: வணக்கம் சாமி, இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, தாய்மார்களே, பத்தகோடிகளே, குழந்தை செல்வங்களே, தருமபுரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலைய வளாகத்தில் எழுந்திரளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதாம்பாள் சமேத அருளீஸ்வரர் திருக்கோயிலாகப்பட்டது. 1970 இருந்து இந்த ஆலயம் இங்கு இருக்கிறது. அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தை தலைநகரமாக கொண்டிருந்த இந்த ஊரிலே சுமார் 40-50 வருடங்களுக்கு முன்பாக தீயணைப்பு நிலையத்தில் எந்த விதமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் எடுத்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு தான் இந்த சிவன் கோவில். அன்னைக்கு இந்த ஆலயம் ஆகப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டு தீயணைப்பு நிலையத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த லிங்கமாகப்பட்டது திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வந்த லிங்கம். ஈசான்யத்திலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் போயிருப்பீங்க. அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் 8 ஆலயம் இருக்கிறது. அந்த 8வது லிங்கம் ஈசான்ய லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஈசான்ய லிங்கமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த சிவனை கொண்டு வந்தது. நம்ம சிவனாகப்பட்டவர் ஒரு 1.5 தான் இருப்பார், ஆனால் இருந்தாலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியது அப்படிம்பாங்க. அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து அங்கேருந்து இவங்களுக்கு தெரியாமல் கொண்டு வந்து வச்சு கோவிலை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பொதுமக்களோட ஒத்துழைப்பில் வரக்கூடிய பக்தர்களுடைய அன்பிலையும் ஆதரவினாலும் சிறப்பான முறையில் மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு இந்த கோவில் கட்டி மண்டபங்கள்லாம் போட்டு 2004 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். 2016 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். ரொம்ப சிறப்பான முறை 2 கும்பாபிஷேகங்கள் 12 வருடங்களுக்கு ஒரு முறை சிறப்பாக பண்ணிச்சு. சுவாமி

சிறிதாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். பிரகதாம்பாள் இடது பாகத்தில், வலது பாகத்தில் விநாயகப் பெருமான், இடது பாகத்தில் முருகப்பெருமான், நிறுதி மூலையில் ஐயப்ப சுவாமி, அதே போல் தெற்கு திசையை நோக்கி தட்சிணாமூர்த்தி, வடக்கு திசையை நோக்கி துர்கா பரமேஸ்வரி, தெற்கு பார்த்து சண்டிகேஸ்வரர், அதே போல் தெற்கு பார்த்து காலபைரவர், ஈசானியத்தில் நவகிரகங்கள், எங்கேயுமே இல்லாத இடத்த கோயிலை போல. இங்கே ஒரு இன்னொரு சிறப்பு என்னென்னா, சனி பகவான் வந்து தனியாகவும் இருக்காரு, நவகிரகத்தில் இருக்காரு. மேற்கு பார்க்க சனி பகவான் தனியாகவும், நவகிரகத்திலே சனி பகவான் தனியாகவும் ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் இருக்காரு. அதே போல் இந்த கோவிலுடைய

0: இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோவில் கட்டினாலும் அந்த சிவனை மட்டும் நாங்கள் மாற்றவே இல்லை. அந்த சிவன் தான் இன்றைக்கி 45 வருஷமாக இந்த இடத்துல இருந்து அவர் தான் இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இவ்வளோ பெரிய கோவிலை கட்டி ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு.
1: சரிங்க, இந்த கோயில் நடக்கக்கூடிய மாதாந்திர பூஜைகளை பற்றி சொல்லுங்கள்.
0: இந்த கோவிலில் நடக்கக்கூடிய மாதாந்திர பூஜைகள் அப்படின்னா பிரதோஷ காலம் வளர்பிறை தேய்பிறை ரெண்டு பிரதோஷம். அதே போல் காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை, மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, அதே போல் சங்கடய சுர்த்தி பௌர்ணமி கழிச்சு வரக்கூடிய சங்கடய சுர்த்தி, ஐயப்ப சாமிக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய மாதப்பிறப்பு, நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜைகள், இந்த மாதிரி எல்லா பூஜையும் சாமி அம்பாள் எல்லாத்துக்கும் நடந்துகிட்ருக்கு.
1: சரிங்க, இப்போ ஆண்டு திருவிழாக்கள்னு என்ன சொல்லலாம்?
0: ஆண்டு திருவிழாக்கள் அப்படின்னா சிவராத்திரி ரொம்ப வருஷத்தில் ஒரு நாள் மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4 கால பூஜைகள், முதல் காலம் 28 வகையான அபிஷேகம், 2வது காலம் 108 சங்காபிஷேகம், 3வது காலம் ருத்ராபிஷேகம், 4வது காலம் சிறப்பு மகாபிஷேகம், தீபாராதனை, சாமிக்கு வெள்ளி கவச்சமெல்லாம் சாத்தி நடைபெறும். அதே போல் ஆனி மாதத்தில் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நமது பிரகதாம்பாளுக்கும் நமது நடராஜ பெருமானுக்கும் பிரதோஷமூர்த்திக்கும் சாமிக்கு அன்னைக்கு காலம் வர ஆருத்ரா தரிசன அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி சாமி கோவிலை சுற்றி வந்து ஊஞ்சலில் வச்சு ரொம்ப சிறப்பான முறையில் அந்த திருக்கல்யாணம் ஆகப்பட்டது நடைபெறும். அதனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிர நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த வைபவம் ஒவ்வொரு முறையும் நடக்குது. அதனால் எல்லோரும் இதை வந்து பார்க்கலாம். அதே போல் அம்பாளுக்கு ஆடி மாதம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நடக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு திருவாடிபுரம் வளகாப்பு உற்சவம் சிறப்பு வளையல் அலங்காரங்கள் சாமிக்கு திருவிளக்க வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதனால் அதையும் வந்து எல்லோரும் பார்க்கலாம். விசேஷங்கள் பெரிய விசேஷம் அப்படின்னா வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் 2.5 வருடங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி விழா சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அம்பாளுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும். ராகுகேது பயிற்சி 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ராகுகேது பயிற்சி. விசேஷமாக இருக்கக்கூடிய அனைத்து வைபவங்களும் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். விநாயகர் சதுர்த்தி அதே போல் ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப சாமிக்கு நடக்கக்கூடிய மகர ஜோதி ரொம்ப சிறப்பாக நடக்கும். விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் இந்த நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு பால் குட அபிஷேகங்கள்லாம் செய்து சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் நடைபெறும். ஐயப்ப சாமிக்கு தமிழ் மாத பூஜைகள் மற்றும் ஐயப்ப சாமிக்கு மகர ஜோதி உற்சவம் ஆகப்பட்டது ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெறும். அதனால் எல்லாரும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சாமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படி திருக்கோவில் சார்பாகவும் சிவாச்சாரியார் சார்பாகவும் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி
2: கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: வான்மிகள் வளாது வைக மணிவலம் சிறக்க மன்னன் கோல்மொழி அரசு செய்க குருவிழாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நற்றவம் வேள்விமல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: பி சுமதி.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க. இப்ப இந்த அருளீஸ்வரர் கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
1: 8 வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்க.
0: சரிங்க. இப்ப இந்த கோயிலுக்கு வந்து என்ன மாதிரியான வேண்டுதல் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? அது நிறைவேறிருக்கு.
1: கண்டிப்பாங்க, நிறைய வேண்டுதல் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுனாவே இந்த கோயிலில் வந்து தாங்க. அருளீஸ்வரங்க பேருக்கு தகுந்த மாதிரியே அவருடைய குழந்தைங்களை நம்பி வர குழந்தைங்களை வந்து கைவிடுறதில்ல. அவர் அப்பா மாதிரி அவர் வந்து பேருக்கு தகுந்த மாதிரி அருளை கொடுத்து நல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுறாரு. நிறைய காரியங்களை வெற்றி பெற வச்சுருக்காரு.
0: கண்டிப்பாக உலகத்துக்கே அப்பா இல்லை.
1: ஆமாங்க, அவர் பேருக்கு தகுந்த மாதிரி அருளீஸ்வரங்க அருளை கொடுத்து நம்ம மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் அவர் காப்பாற்றுறாரு.
0: சரிங்க. இப்போ எப்படி இந்த கோயிலுக்கு ஃபேமிலியோட வருவீங்களா இல்லை எப்படிங்க?
1: ஃபேமிலியோடு வருவாங்க. பசங்களாம் வெளியில் இருக்காங்க. பசங்க வந்தாங்களும் அவங்க வருவாங்க, இல்லைன்னா நானே என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வருவாங்க.
0: சரி, என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் எல்லாம் கலந்துக்கிறீங்க?
1: பிரதோஷ நாட்களில் கலந்துப்போம், அருத்ரா தரிசனம் அந்த இதில் கலந்துப்போம், இந்த தேய் அஷ்டமி அதில் கலந்துப்போம், அன்னாபிஷேகத்தில் எல்லா விழாக்கள்லையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டியூட்டி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க.
0: ஐயா வணக்கம்.
2: ஐயா சொல்லுங்க.
0: உங்க பேருங்க?
2: என் பேர் ரவிச்சந்திரன்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் டிரைவரா இருக்கேன்.
0: சரிங்க. எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
2: நான் ஒரு 8 வருஷமா வந்துருக்கேன்.
0: சரிங்க. இப்ப இந்த கோயில் என்ன மாதிரி வேண்டுதலாம் நீங்க வச்சிருக்கீங்க?
2: அருளீஸ்வரர் வந்து கும்பிடுறது எல்லாருமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிதாங்க வேண்டிக்கிறோம். அவர் எல்லாத்துக்குமே நல்லது கொடுக்குறாரு, நினைச்ச காரியங்களும் செய்யாம வரதுக்கு நல்லா அருள் கொடுக்குறாரு.
0: சரிங்க. இந்த கோயிலுடைய சிறப்புகளை பத்தி உங்க சொந்தக்காரங்க உங்க பக்கத்து ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா?
2: சொல்லியிருக்கேன், கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து அருளீஸ்வரர் கோயில் இருக்கிற இடத்துல நீங்க வந்து சாமி கும்பிடுங்க, அவர் நல்ல விதமா உங்களுக்கு எல்லாம் அருள் கொடுக்குறாரு, வளம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
0: சரிங்க. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகிறத உணர்றீங்களா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக உணர்றோம், கண்டிப்பாக உணர்றோம். மாற்றம் உருவாகுது. கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனாலே ஒரு திருப்தி இருக்குதுங்க.

அருளின் வடிவாய் அமர்ந்திருக்கும் அருளீஸ்வரர் ஆதி அந்தமில்லா ஈசன் அடியாரின் உள்ளம் ஆலயமென கொண்டு அன்பை அருளாக பொழிபவன் வினைகள் சுமந்த மனங்களெல்லாம் விழியோரம் அவனை நாடிவர கருணை கடலாய் காத்து நிற்கும் கைலாயநாதனை என்றும் வணங்குகின்றோம். பிரகதாம்பிகை பக்கம் அமர்ந்த பேரொளி பரமன் பரஞ்சுடர் பிறவி பிணியை போக்கும் மருந்தே பேரான வாழ்வின் பேரின்பமே நமசிவாய என்ற ஐந்தெழுத்தில் நாளும் நிறைந்த நாதமாய் நம்பி வந்தோர் வாழ்வினிலே நல்லொளி ஏற்றும் நாயகன் தர்மபுரி மண்ணில் தங்கியிருக்கும் தவமிகு திருவருள் தெய்வம் தீமைகள் அகற்றி நன்மைகள் சேர்க்கும் திருவருளீஸ்வரர் என்றும் துணை நிற்பார். கோடி நமஸ்காரம் செலுத்துகின்ற பக்த கோடிகள் குறைகள் அனைத்தும் கரைந்திட அருளீஸ்வரர் திருவடியில் ஆனந்த வாழ்வு மலர்ந்திட நாமும் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: ஸ்ரீ முருகப்பாய் எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பாய் எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் வந்து குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்.
8: The Kaveri Engineering College, Autonomous.
9: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.

0: கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
8: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
11: ஹலோ வணக்கம். தர்மபுரி எஃப்எம், நாங்கள் தர்மபுரி அனசாகரத்துலேருந்து கௌசல்யா நடராஜன் பேசுகிறோம். எங்களுக்கு பிடித்த சாங் உணைநிலை திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவை. தேங்க்யூ.

வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தருமபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தருமபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தருமபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி
4: முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
8: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள் வாக்கு நடைபெறும். அனைவரும் பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி, ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
5: இனிய காலை வணக்கம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் நாகராஜ். எனக்கு பிடித்த பாடல் ஆட்டோகிராப் படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே. வழங்கவும் நன்றி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.

0: நேயர்களே, இன்று ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: பூரிய காந்தி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தி புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. எனக்கு பிடித்த பாடல் திருநாள் திரைப்படத்திலிருந்து ஒரே ஒரு வானம் ஒரே ஒரு பூமி என்ற பாடல். அனைவருக்காகவும் நன்றி, வணக்கம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12 தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா சன்ஃப்ளவர் ஆயில். வழங்கிய நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். நிலையத்தில் நேரம் 11 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில குதிரைவாலி கிச்சடி எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்களா? குதிரைவாலி அரிசி 1 கப்பு, கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்ந்த காய்கறி கலவை 1/2 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க பட்டை லவங்கம் 2, பிரியாணி இல 2, மராத்தி மொக்கு 1, தேவையான அளவு எண்ணெய். இப்போ குதிரைவாலி கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி,

வெங்காயத்தை பொடிய நறுக்கி எடுத்து வச்சுப்போம். பச்சை மிளகாய நீள வாக்குல வெட்டிக்கலாம். குதிரவாளி அரிசிய நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். குக்கர்ல எண்ணெய் விட்டு சூடானதும் தாளிக்க எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பொருள் எல்லாம் போட்டு தாளிச்ச பின்னாடி பச்சை மிளகாய் நம்ம நீள் வாக்குல வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிய பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே தக்காளி சேர்த்து நல்லா கொளையற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாவே குழஞ்சிரும். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1/2 கப் காய்கறிகள், அந்த தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சி வந்துட்ட பின்னாடி அந்த காய்கறிகளை அதுல சேர்த்திப்போம். அதுவும் நல்லா வதங்கணும். நம்ம தக்காளி மசியறதுக்காக போட்ட உப்பே அந்த காய்கறிக்கும் பொதிக்கும். அவ்வளவுதாங்க. நல்லா காய்கறிகள் வதங்கின உடனே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை அதோட சேர்த்து அந்த அரிசி முங்குற அளவுக்கு 2 கப் தண்ணி ஊத்தி குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கினா போதும். குக்கர்ல ஆவியெல்லாம் அடங்கிட்ட பிறகு அந்த மூடிய திறந்து கொத்தமல்லிய தூவி நெய்ய விட்டு கிளறி எடுத்தோம்னா சுவையான குதிரைவாளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த சூடான ஆவி பறக்க ஒரு நல்ல மணம் வரும் பாருங்க, அதை எல்லாரையுமே சாப்பிட தூண்டுற வகையில இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான குதிரைவாளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதோட புதினா சட்னி சேர்த்து சுவைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து அல்டியா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு சத்துமிக்க குதிரைவாளி அரிசியில கிச்சடி செஞ்சதுனால யாருமே ரிஜெக்ட் பண்ணாம சாப்பிட்டுருவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே குதிரைவாளி அரிசியில முக்கியமா சக்கரை நோயாளிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரைவாளி அரிசி கஞ்சி வச்சுதான் சாப்பிடுவாங்க. கஞ்சியே சாப்பிட்டு போர் அடிச்சு போன ஒருத்தருக்கு இந்த மாதிரி குதிரைவாளி அரிசியில கிச்சடி செஞ்சு தந்தீங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியத்திற்கும் அது சிறந்ததா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க நேயர்களே, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சுவைச்சு பாருங்க. நன்றி.

0: என்ன நேயர்களே, தினம் தினமும் அறுசுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தால் புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:20.

ஒரு நிமிடம். நேர்களின் நினைவிற்கு, இன்று பகல் 1:10 நீயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள், செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவையில் கலக்கல் பாடல்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:32. நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 9 முதல் மதியம் 3 வரை கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசியின் 43 43 29 19 83 என்ற எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார்.

நேர்களை நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். மலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் திரையிசை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி

0: முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பணப்பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்பட உள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில்

கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்று நோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் வாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் பகல் 12:50.

0: பாடல்கள் இனி கேட்கலாம். சூழல் காப்போம்.
1: ஏமா பிரியா, என்னக்கா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு ஊரையே குப்பத்தொட்டியா மாத்திருவ போலையே? என்னக்கா வீட்டுக்குள்ள சுத்தமா இருந்தா போதாதா, வெளியில போட்டா மண்ணு முழுங்கிட போகுது. மண்ணு எப்படிமா முழுங்கும், அது பிளாஸ்டிக் சாப்பிட ஆடா என்ன? ஆட்டுக்கே பிளாஸ்டிக் செரிக்காது, மண்ணுக்கு எப்படிமா செரிக்கும்? போ, கொஞ்ச நாள்ல மண்ணுக்குள்ள மறைஞ்சிட போகுது. அதுதான் எல்லாரும் நினைக்கிற தப்பு. மண்ணும் நம்ம மாதிரி உயிரோட தான் இருக்குது, அதையும் கெடுத்துட்டோனா அப்புறம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பிரச்சனை தான்.
2: அப்படின்னா மண்ணுக்கும் டாக்டர் தேவைப்படுமா?
1: ஆமா ஆமா, ஆனா முதல்ல மண்ணுக்கு நோய் வராம பாத்துக்கணும்.
2: சரி, மண் மாசுபாடு எப்படி வருது?

0: அதுவா பிளாஸ்டிக் குப்பை, ரசாயன கழிவுகள், தொழிற்சாலை கழிவு, அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாம் தான் மண்ணை நாசப்படுத்துது.
1: ஓஹோ அப்படியாக்கா, நம்ம வீட்டு குப்பை காலி இடத்துல கொட்டுறதுமா அதுல சேரும்?
0: கண்டிப்பாமா, இங்க யாரும் பாக்கலன்னு நினைச்சு குப்பைய மண்ணல போட்டா மண் உன்ன பாத்துட்டு தான் இருக்கும்.
1: அதனாலதான் மண்ணு நம்மள பார்த்து இன்னும் எவ்வளவு குப்பை போடுவேன்னு சொல்லி கேக்குமோ?
0: சரிதான், அப்படிதான் கேக்க போகுது.
1: சரி, மண்ணு மாசுபட்டா என்ன ஆகும்?
0: மண்ணு மாசுபட்டா பயிர் சரியா வளராது, விளைச்சல் குறையும், நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும், கடைசியில மனிதர்களோட உடல் நலமும் பாதிச்சிரும்.
1: அதாவது மண்ணை கெடுத்தா சாப்பாட்டையே கெடுக்கிற மாதிரி தானக்கா?
0: இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன்.
1: இதுக்கு என்னக்கா தீர்வு?
0: ரொம்ப சிம்பிள், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், குப்பைய தரம் பிரிச்சு மக்கும் குப்பை தனியா மக்கா குப்பை தனியா போடணும், இயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்தணும், மரங்களை நடணும், தொழிற்சாலை கழிவுகளை முறையா சுத்திகரிச்சு வெளியேற்றணும்.
1: இன்னொரு காமெடி சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: ஒரு மரம் என்கிட்ட வந்து எனக்கு வைஃபை வேண்டாம், கொஞ்சம் நல்ல மண்ணு கொடுங்கன்னு சொன்னதான்.
0: அதுதான் இப்ப இருக்கிற நிலைமையும் கூட.
1: நண்பர்களே, மண் இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் உணவு இல்லை, உணவு இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
0: அதனால் இன்று முதல் ஒரு சின்ன மாற்றம் பண்ணுவோம். குப்பையை கண்ட இடத்தில் போடாமல் சரியான இடத்தில் போடுவோம். மண்ணை நேசிப்போம்.
1: மண்ணை காப்பது அரசாங்கத்தின் வேலை மட்டுமில்லை, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கூட.
0: நம்ம ஒரு நல்ல செயல் செய்தா அடுத்த தலைமுறைக்கு நல்ல பூமியை விட்டு செல்ல முடியும். சுத்தமான சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: அறிவிப்புகள் நிகழ்ச்சியின் முதலாவதாக தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டில் முதுநிலை முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வருகின்ற 10/8/2026 திங்கட்கிழமை சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு நடைபெற உள்ளது. அடுத்ததாக 13/8/2026 வியாழக்கிழமை பொது கலந்தாய்வு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதுநிலை சேர்க்கையின் போது மாணவர்கள் பின்வரும் 9 ஆவணங்களின் 3 நகல்கள் கொண்டு வர வேண்டும். தேவையான ஆவணங்கள்: விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் 10th மற்றும் +2 மதிப்பெண் பட்டியல், தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல் மற்றும் நகல், ஜாதி சான்றிதழ் அசல் மற்றும் நகல், ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், போட்டோ 4. துறையின் விவரங்கள்: தமிழ், ஆங்கிலம், வரலாறு, வணிகவியல், வணிகவியல் கூட்டுறவு, கணிதவியல், புள்ளியியல் பாடப்பிரிவுகளுக்கு 2,365 ரூபாயும், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடப்பிரிவுகளுக்கு 2,425 ரூபாயும், கணினி அறிவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு 2,625 ரூபாயும் செலுத்த வேண்டும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 முதுநிலை பாடப்பிரிவுகள், எம்ஏ தமிழ், எம்காம் வணிகவியல், எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. இணைய வழியில் விண்ணப்பித்த மாணவர்கள் வருகின்ற 10/8/2026 திங்கட்கிழமை அன்று சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கும், 13/8/2026 புதன்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. கலந்தாய்வில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம், மாற்றுச் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் 2 பிரதி, 10, 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல், தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், புகைப்படம் 5. சிறப்பு பிரிவினருக்கான சான்றிதழ்கள்:

0: முதுநிலை கலை பிரிவினருக்கான சேர்க்கை கட்டணம் 1965, முதுநிலை அறிவியல் பிரிவினருக்கான சேர்க்கை கட்டணம் 2,205 ரூபாயும் செலுத்தப்பட வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.gascbgm.in என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என பென்னாகரம் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 1 முதல் 30 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2,376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: மெல்லிசை

0: நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி எண் 0343 43 29 19 83 என்ற எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு தகவல்களை அறியலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். நேர்களை நினைவிற்கு இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள், செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணையவிருக்கிறோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: யதார்த்தமான கடித தேடலுக்கு எதிர்பாராத பதிலாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது.

ஆம் நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் காரிமங்கலம் கிங்கு சுட்டிப்பட்டி பகுதியிலிருந்து ஏ பீமராஜன் இவர் கேட்டிருக்கும் பாடல் மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் யுகபாரதி, பாடலுக்கு இசை சான் ரோல்டன். பாடலை பாடியிருக்கிறார்கள் பிரதீப் குமார், நித்யஸ்ரீ, வெங்கட்ராமன்.

0: தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: வானிலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கெங்காவரம் பகுதியிலிருந்து எம் ரமேஷ் இவர் கேட்டிருக்கும் பாடல் உயிரிலே கலந்தது என்ற திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என தொடங்கும்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி.

வானிலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கங்காவரம் பகுதியிலிருந்து எம் ரமேஷ் இவர் கேட்டிருக்கும் பாடல் உயிரிலே கலந்தது என்ற திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், சுஜாதா, மோகன். அந்த இனிய பாடல்

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: எட்டு திக்கும் இசை முழக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
10: ஆம் நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியிலிருந்து சித்ரா. இவர் கேட்டிருக்கும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
8: நித்தமும் இன்னிசை மலையால் நினைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
9: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள்

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நான் இந்த ஒரு 16-17 வருட காலமாக நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணினது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சேரம் பண்ணுறேன். இதனால் ஒன்று, நான் 100க்கு 100 எல்லாத்தையும் வந்து நம்மளால் வைத்தியம் பண்ணிட்டோம் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் அனுபவம் கண்டிப்பாக வந்து பெரியது. நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்தெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்கிறோம், ஓரளவு சக்ஸஸும் ஆகிருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சதை பண்பலை நேயர்களுக்கு நான் வந்து ஒரு அனுபவமாக சொல்லுகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் இதை சொல்லுகிறேன். நிறைய பேஷண்ட்ஸு என்கிட்ட இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 எண்டோஸ்கோப் நம்ம பண்ணுறோம் பேஷண்ட்ஸு. எண்டோஸ்கோப்ன்றதுனா அந்த வாயில் டியூப் விட்டு அந்த எண்டோஸ்கோப் ஸ்கேன் பண்ணுறது. இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க செஞ்சிங்கனாக்கா இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சேப்பம். இந்த நெஞ்சு கரிப்பு புளிச்சேப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம GERD அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்ட்ரோ யூசஃபகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த நெஞ்சு கரிப்பு புளிச்சேப்பம். இது சாதாரண விஷயந்தானே சார், இது என்ன போய் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 5 வருஷம் 10 வருஷமாக இருக்குது நெஞ்சு கரிப்பு புளிச்சேப்பம் வரும், போய் லோக்கலில் மாத்திரை வாங்கி போட்டால் செஞ்சம் பண்ணோன்னா நல்லாயிடும், ஒரு 4-5 நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் திரும்ப வரும், போய் மாத்திரை வாங்கி போட்டோன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இல்லை மாத்திரை கேட்க மாட்டேனுது. மெயினாக வரவங்க வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா எங்கிட்ட எல்லாருமே அந்த அட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த ஒமிப்ரசோல் ஒமிஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ் மக்களுக்கு. அந்த ஒமிஸ் மாத்திரை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன், இது வந்து இப்போ கேட்க மாட்டேனுது அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம் எப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா வந்து அது ரொம்ப முத்தி போய் படுத்தா நைட்டு படுத்தா நைட்டில் மட்டும் வரட்டெருமல் நிறைய வந்துட்டுருக்கும், அது எல்லாமே வந்து இதுக்கான காரணங்களாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்படி குனிஞ்சு வேலை செய்வாங்க, குனிஞ்சு வேலை செஞ்சால் அந்த குடிச்ச நீராகாரம் தண்ணி மட்டும் அப்படியே வந்து ஒரு புளிப்பான தன்மையோடு வந்து வெளியே வரும், அது நைட்டு படுத்தாலும் அந்த மாதிரி புளிப்பான தன்மையோடு வெளியே வரும் செய்யும் பண்ணும். இதெல்லாம் இதோட அறிகுறிகள்னு வைங்களேன். இதை ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கணும். இதோட முதல்ல இதோட பேசிக் தன்மை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து இயல்பாக நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வாய்ப்பகுதி, வாய்ப்பகுதியிலிருந்து அடுத்தது வந்து நேராக வர்றது உணவு குழாய். உணவு குழாயின்றது வந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து தான் வந்து போகும். அந்த டியூப் மாதிரி போகிற பகுதியில் வந்து ஜீரணம் நடைபெறாது, அது வந்து சும்மா ஒரு உணவை வந்து கடத்தக்கூடிய ஒரு உறுப்பு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இறப்பை வந்தோம், இறப்பையில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கும். நம்ம வாய்ப்பகுதியிலேயே வந்து நம்மளோட எச்சி வந்து கொஞ்சம் ஜீரணிச்சு ஆரம்பிச்சிடுறதுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட வந்து மெயினான பார்ட் வந்து நமக்கு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்மளோட இறப்பை பகுதி தான். இறப்பையில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அமிலம்தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து இந்த ஜீரணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேஸாக வந்து இருக்கும் செய்யும் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போல்லாம் வந்து இந்த 6th, 7th, 8th வந்து சயின்ஸ் புக்கிலலாம் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் அது இதெல்லாம் வந்துருச்சு, அதனால் வந்து அதை பற்றி நான் பெருசாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த சாப்பாடு உணவு குழாயை தாண்டி வந்து இறப்பைக்குள்ளே வருது, இந்த சாப்பாடு திரும்ப மேல் நோக்கி போகக்கூடாது, கீழ் நோக்கி தான் போகணும். கீழ் நோக்கினாக்க அதாவது இறப்பைக்கு வந்துருச்சு, இறப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு தான் போகணும், திரும்ப வந்து உணவு குழாய்க்கு மேல் வழியாக வந்து வந்த வழியே வந்து சாப்பாடு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து அமிலத்தன்மை கலந்துருக்கும், இந்த சாப்பாடு வந்து திரும்ப மேலே போச்சுன்னா இந்த உணவு குழாய்க்கு அமிலத்தன்மை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, அதனால் இந்த சாப்பாடு வந்து மேலே போகக்கூடாது. இது மேலே போகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அது என்ன படைப்பு, அது என்ன நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள்

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் என்ற நேயர். இவர் கேட்டிருக்கும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை V.S. நரசிம்மன், பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், P. சுசீலா.

0: நேர்களே, நாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். இன்று பாடல் கேட்ட நேயர்கள் காரிமங்கலம் கெங்கு சுட்டிப்பட்டி ஏ பீமராஜன், கெங்காவரம் எம் ரமேஷ், சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியிலிருந்து சித்ரா, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன். இந்த நேயர்களுக்கு நன்றிகள். மேலும் பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். நேர்களே, இதுவரை பாடல்கள் தந்த மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துலதான். இன்னைக்கு காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டம் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டுலயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்கு அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.

0: தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால் தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
0: தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதிப்பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரிப்பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல்மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலை போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறை

0: யை மறு வடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரிநீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 1:55. நேர்களினை கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. வெப்பநிலைவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு பகுதியில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதியான உதகமண்டலம் பகுதியில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான

மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இணைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று முதல் 11 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் மாறுபாடு. இன்று முதல் 11 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9 தேதி முதல் 11 தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 78 178.
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: மருதாணிக்கா, மருதாணிக்கா, எங்க இருக்கீங்க?
1: வா முத்தழகு, இங்கதான் அடுப்பறையில இருக்கேன், உள்ள வா.
0: ஓ, அங்க இருக்கீங்களா? தோ வாரே.
1: வா முத்தழகு. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு போல இருக்கு?
0: ஆமாங்க்கா, இன்னாங்க அட சுட்டேன், அதான் கொண்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
1: கொடுப்புள்ள ரொம்ப ருசியா இருக்கு புள்ள. அங்க வெயி ராமு வந்ததும் சாப்பிடுவான், அவனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்.
0: ஆ சரிக்கா. அக்கா இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: அட என்ன புள்ள,
0: கொஞ்சம் இப்படி திரும்புங்க.
1: அட என்ன புள்ள, எதுக்கு இத்தனை தடவை திரும்ப சொல்ற?
0: லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் தக்க தீமிதா.
1: என்ன புள்ள, என்ன பாட்டெல்லாம் படிக்கிற?
0: இதோ உங்க சேலையில தான் ஒரே லவ் பேர்ட்ஸ் படமா இருக்கே, அத பார்த்துதான் பாடுனேன்.
1: அட இத பார்த்துதான் பாடுனியா? எங்க வீட்டுக்காரரு ஒரு வாட்டி ஆபீஸ் டூர் போனப்ப எனக்காக ஆசாசியா பார்த்து வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னு சொல்லு பாப்போம்.
0: அதையும் நீங்களே சொல்லுங்க.
1: ஏன்னா எனக்கு பறவைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் புள்ள.
0: அப்படியா? ஆனா உங்க வீட்டுல அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லையேக்கா. பறவைகள் பிடிக்கும்ன்றீங்க, ஆனா நீங்க அதை உங்க வீட்டுல வளர்க்கவே இல்லையே.
1: பிடிக்கும்னு தான் சொன்னேன், ஆனா வளர்க்கணும்னு இது நாள் வரைக்கும் தோணல புள்ள. ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா என்னமோ தெரியல, எல்லார் வீட்லயும் நாய் பூனைய வளர்க்குற மாதிரி நாம ஏன் நமக்கு பிடிச்ச பறவைய செல்லப்பிராணிய வளர்க்க கூடாதுன்னு தோணுது.
0: ஓஹோ, அதான் இந்த புடவையை எடுத்து இன்னைக்கு கட்டிக்கிட்டீங்களாக்கும்.
1: அப்படியெல்லாம் இல்லை முத்தழகு, சும்மா தான் கட்டினேன். என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு போர் அடிக்குது, நான் வேணும்னா ஏதாச்சும் பறவைகளை வாங்கி வளர்க்கட்டுமான்னு கேட்டேன். அவரும் சரின்னு தான் சொன்னாரு. ஆனா
0: என்னக்கா ஆனா, அதான் அனுமதி கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க?
1: இருந்தாலும் எந்த மாதிரியான பறவைகளை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி வளர்க்கறது, இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு புள்ள.
0: அக்கா அவ்வளோதான விஷயம், உங்க சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
1: எப்படி முத்தழகு?
0: இதோ இப்போ இவர் சொல்றத கேளுங்க.
1: யாரு புள்ள, என்னவா அவர் சொல்ல போறாங்க?
0: செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் பத்தி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: பொதுவாக மக்கள்கிட்ட வந்து பெட் அனிமல்ஸ் செல்ல பிராணிகளோட வளர்ப்பு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதற்கு காரணம் அவங்களுக்கு பல்வேறு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்களுக்கு கூட, அதாவது மக்கள் கூட இல்லாத போது உறுதுணையாக கம்பேனியனாகவும் அனிமல்ஸ் இருக்காங்க. அதனால் இது பெட் அனிமல்ஸ், பெட் பேர்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் போய் இப்போது கம்பேனியன் அனிமல்ஸ், ஒரு தோழமை விலங்குகளாக இது வந்து இப்போது விளங்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது பல விதமான அனிமல்ஸ், அதாவது பெட் அனிமல்ஸ் மற்றும் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், அது போக பறவைகள், இந்த மாதிரி பல விதமான விலங்குகளை வந்து மக்கள் வந்து இப்போது அவங்களுடைய ஆசைக்காகவும் ப்ளஸ் அவங்களுடைய பொழுதுபோக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரமாகவும் ப்ரீடிங்காகவும், ப்ரீடிங் அண்ட் சேல்ஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த தலைப்பில் இன்றைக்கு நாங்கள், அதாவது நான் கவர் பண்ணுற டாபிக் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா பெட் பேர்ட்ஸை பற்றி, செல்ல பறவைகள் பற்றி. ஸோ இந்த செல்ல பறவைகளானது எப்படி நம்ம வளர்க்கலாம், முதல்ல என்ன மாதிரி பேர்ட்ஸை நம்ம வளர்க்குறோம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன கேட்டிங்கன்னாக்கா, பெட் பேர்ட்ஸுங்கிறது மார்க்கெட்டில் கமர்ஷியலாக விற்கிற பெட் பேர்ட்ஸ். இந்த பெட் பேர்ட்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேட்டிவ் பேர்ட்ஸ், அதாவது உள்நாட்டு பறவைகள், அதை வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கிளிகள். ஒரு காலத்தில் எல்லார் வீட்லேயுமே வந்து பச்சை கிளிகளை பார்த்துருப்போம். பல பேர் வந்து பச்சை கிளிகள் வீட்டில் கடந்துச்சு, நான் அதை வளர்த்துட்ருக்கேன், மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சு, அதை நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு வளர்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அலோவ் பண்ணாங்க. பட் இப்போதைய இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 படி நீங்கள் வந்து எந்த விதமான உள்நாட்டு, அதாவது நேட்டிவ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், விலங்குகள் மற்றும் பறவைகளை நீங்கள் வளர்க்கக்கூடாது. இதுவே வந்து வெளிநாட்டு வாழ் பறவைகள், அதுதான் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேர்ட்ஸை நம்ம வளர்த்துக்கலாம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் தருது. அந்த பேர்ட்ஸுமே நம்ம டைரெக்டாக உள்நாட்டிலேருந்து ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரதோ, தெரியாமல் கொண்டு வரதோ, அந்த மாதிரி பேர்ட்ஸ்

கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே கொண்டு வந்து இங்கேயே அது ப்ரீடாகி இப்போ பல ஃபார்ம்ஸ்லேயும் சரி பல பெட் ஓனர்ஸும் சரி வளர்த்து விற்கிறாங்க. அந்த மாதிரி பேர்ட்ஸை நம்ம வளர்த்துக்கலாம், வாங்கி வளர்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்குது நம்ம கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக பேர்ட்ஸை வந்து நம்ம ரெண்டு விதமான கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த பேசரின் பேர்ட்ஸ், சாங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொன்னிங்கனாக்கா குருவி வகைகள். ஸோ தமிழில் வந்து நம்ம குருவி, சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குருவி வகைகளை வளர்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கிளி வகைகள். கிளி மாதிரியே இருக்கும், பச்சை கலராக கூட இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரலாம். அதில் நிறைய இனங்கள் மற்றும் நிறைய ஸ்பீஷீஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது முதல்ல இந்த குருவி வகைகள், அதாவது பேசரின் பேர்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான பேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேனரிஸ், அதாவது குருவி அப்படின்னு சொல்லலாம் லோக்கலாக. ரெண்டாவது ஃபின்ச்சஸ், அதாவது சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரலாம், சைஸும் வேரி ஆகும் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த பேசரின் பேர்ட்ஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து சீட்ஸ், அதாவது விதைகள், அதை தான் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி விதமான ஃபுட்டு தான் இவங்களுக்கு நம்ம போட முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டிஸ் பார்க்க வேண்டியது. இரண்டாவது வெரைட்டி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய கிளி வகைகள். கிளி வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் நம்ம வந்து சிட்டசின் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் மக்களுக்கும் ரொம்ப பிடித்தமானதாகவும் இருக்கும். அண்ட் இந்த கம்பேனியன் அனிமல், உங்களுக்குண்டான ஒரு தோழமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த பேர்ட்ஸு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெறும் கூண்டில் மட்டும் போட்டு வளர்க்காமல் சிங்கிள் பேர்டாக எடுத்து நீங்கள் வந்து உங்கள் கையிலேயோ இல்லை அது குஞ்சாக இருக்கும்போது அதுக்கு வந்து ஃபுட்டான ஃபீட்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் கூடவே அந்த பேர்டு வளர்ந்துட்டு வரும். ஸோ இந்த சிட்டசின் பேர்ட்ஸ், அதாவது கிளி வகைகளுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய வாய். அந்த வாயானது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கர்வ்டாக இருக்கும், வளைஞ்சு இருக்கும். ஸோ அதுக்குண்டான நோக்கமே வந்து அதை வந்து சீட்ஸை உடச்சி சாப்பிடும். முக்கியமான சில இனங்கள் இருக்குது, அண்ட் இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதும் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சைஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது இதில் சின்னதான பேர்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பட்ஜெரிகர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பல வருஷமாக நம்ம எல்லாம் பார்த்தது பேர் சொன்ன பேரெல்லாம் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் லவ் பேர்ட்ஸ்னாக்கா அது வேறு. நம்மளோட இந்த பேர்டோட ஆக்சுவல் பேர் பட்ஜெரிகர். இது சின்ன பேர்டு தான், உங்களுக்கு ஒரு 7-8 inches வரைக்கும் வரும். இதோட வால் வந்து நீளமாக இருக்கும். கலர்ஸ் வந்து மல்டிப்புளான கலர்ஸில் வரும். வெள்ளையில் ப்ளூ வரலாம், க்ரீனில் எல்லோ வரலாம், ஓகேங்களா. பட் பேசிக்கலி இந்த பேர்டு ஆனது வைல்டில், அதாவது காட்டில் எங்கே இருக்கும் கேட்டிங்கனாக்கா ஆஸ்திரேலியா சைடில் தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸ் வைஸ் பார்க்கும்போது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இதுதான் இதோட உண்மையான பெயர். நம்ம ஜென்ரலாக லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பட் அதோட உண்மையான பேர் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி இந்த பேர்ட்ஸ் ஆனது ஆப்ரிக்காலேருந்து கொண்டு வரப்பட்டு இப்போது பல இடத்துல வந்து ப்ரீட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேர்டும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பேர்டு தான் உங்களுக்கு. இந்த பட்ஜெரிகர் அண்ட் லவ் பேர்டை கம்பேர் பண்ணும்போது இந்த லவ் பேர்டு ஆனது கொஞ்சம் குட்டையாகவும் ஸ்டவுட்டாக, அதாவது கட்டையாக தெரியும் நல்லா உங்களுக்கு. வால் ஆனது நீளமாக இருக்காது, வால் வந்து கட்டையாக தான் இருக்கும், அதில் ஷார்ட்டாக இருக்கும். இந்த பட்ஜெரிக்கரை பார்க்கும்போது வால் நீளமாக இருக்கும், பட் இந்த லவ் பேர்டில் வால் வந்து கட்டையாக இருக்கும். ஸோ இந்த பேர்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும், அதே மாதிரி க்ரீன் வரும், எல்லோ வரும், ப்ளூ கலர் கூட வரும் உங்களுக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை பார்த்தோம். இந்த மாதிரி பேர்ட்ஸை வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து மேனுவலாக ரெடி ஆகணும். அதாவது எந்த மாதிரி பேர்டை நான் வளர்க்க போகிறேன், என்னுடைய நேரம் நான் எப்படி செலவழிக்க போகிறேன், எனக்கு எந்த மாதிரி வசதிகள் வீட்டில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த மாதிரி பேர்டை வளர்க்கலாம்னு நீங்கள் பண்ணலாம். பொதுவாகவே எனக்கு வந்து நேரம் அதிகமாக கிடையாது, நான் வந்து ரொம்ப டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு வீட்டில் வந்து ஒரு ஷோ பேர்ட்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஃபின்ச்சஸ், இந்த கேனரிஸ் மற்றும் இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம். சின்ன பேர்ட்ஸ், பெரிய பேர்ட்ஸ் இல்லாமல் சின்ன பேர்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம். இதற்கு காரணம் இதுக்குண்டான சைஸ் ரிக்குவயர்மெண்ட், அந்த கூண்டாக இருக்கட்டும் இல்லை ஏரியாவாக இருக்கட்டும், கம்மியாக தேவைப்படும். அண்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக்கில் ஒரு 2 birds ஆகவோ 4 birds ஆக விடும்போது அது தனித்தனியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. நீங்கள் அதிகமாக இன்டர்ஃபியரன்ஸ் தேவைப்படாது. இது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுனாக்கா அப்போது நீங்கள் இது பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த கூண்டுகளை நீங்கள் என்ன நீங்கள் பராமரிப்பு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முக்கியமாக கீழே ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஆனது உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து ஹார்டு சர்ஃபேஸாக இருக்கணும்.

அதாவது ஒன்று சிமெண்ட் தரையாக இருக்கணும், இல்லை மண் தரையாக இருக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் கீழே உடன் ஃப்ளோராக இருக்கணும். வெறும் ஓப்பன் கேஜில் வச்சு எப்பவும் பேர்ட்ஸை வளர்க்காதீங்க. கீழே வந்து வெறும் வயர் மெஷ்ஷாக இருக்குது, அந்த மெஷ்ஷிலேயே இல்லை அந்த கேஜிலேயே போய் நிற்க போகுதுனாக்கா அது நல்லது கிடையாது. அதனால் கீழே வந்து ஃப்ளோர் கண்டிப்பாக தேவை. அந்த ஃப்ளோர் மேலே நீங்கள் வெறும் சிமெண்ட் போடலாம், இல்லை நீங்கள் மண் தரையாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லிட்டர் மெட்டீரியல்ஸ் அப்படிமோ பேப்பரை கிழித்து போடலாம், இந்த நெல்லுக்குண்டான உமி இருக்கும் அந்த உமியை நீங்கள் போடலாம். இதெல்லாம் வந்து கீழே லிட்டர் மெட்டீரியல்ஸ் போட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம். அதனால் வந்து இந்த கூண்டோட அவசியமானது கேட்டிங்கனாக்கா நீங்கள் வளர்க்குறதுக்காக மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான சேஃப்டி கொடுக்கறதுக்காகவும் தான். மழை வெயில் அந்த மாதிரி காலங்கள்லையும் சரி, வெளியிலேருந்து வேறு எந்த விதமான விலங்கு பிரிடேட்டர்ஸ் அப்படிம்போம், அது பூனையாக இருக்கலாம் கீரிப்புள்ளியாக இருக்கலாம், அந்த மாதிரி அனிமல்ஸ் எதுவும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஜில் நீங்கள் போட்டு வளர்க்கணும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கீழே ஃப்ளோர் போடுறீங்க இல்லையா, இந்த ஃப்ளோர் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் கூண்டை போட்டுட்டேன், நான் க்ளீனே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கிலீஷில் வந்து நம்ம என்வாயன்மெண்டல் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது இயற்கையாக வாழ்கிறதுக்கு என்ன வசதி கொடுக்க முடியுமோ அந்த வசதியை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கூண்டில் வைக்கிறீங்கன்னாக்கா அதுக்குள்ளாரியே வந்து ஒரு சின்ன ஊஞ்சல் மாதிரி, இல்லாட்டி மரக்கிளைகள் அந்த மாதிரி, இல்லை இயற்கையாகவே நிஜ மரங்களை உள்ள நீங்கள் செடியை நீங்கள் வச்சிங்கனாக்கா அது இன்னும் ஒரு நல்ல என்ரிச்மெண்ட்டை அதுங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பொதுவாக நீங்கள் நிறைய பேர்ட்ஸை வளர்க்குறீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை விட முக்கியமானது அதுக்கு வைக்கக்கூடிய இந்த ஃபீடிங் மற்றும் வாட்டர் பவுல்ஸ், அதாவது தண்ணி தொட்டி மற்றும் தீவன தொட்டி, இதை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும். அழுக்காக இருக்கிற தண்ணியை நீங்கள் வைக்கக்கூடாது. டெய்லி தண்ணியை மாற்றணும். அதுக்குண்டான ஃபுட்டில் நீங்கள் சீட்ஸ்லாம் வைக்கும்போது அதை வந்து அழுக்கு இல்லாத மாதிரியும் தண்ணி இல்லாத மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி ஈரமாக இருந்ததுனாக்கா அந்த ஃபுட்டை கொட்டிட்டு திருப்பி புதுசாக நீங்கள் ஃபுட்டை நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த வைக்கக்கூடிய இந்த கேஜ், இந்த ஏவியரி, இந்த கூண்டானது கண்டிப்பாக நேச்சுரல் லைட் அதற்கு வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல்லாக வந்து நான் ரூமில் அடைச்சி வச்சுட்டு டியூப்லைட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நல்லது கிடையாது. நேச்சுரல் லைட் வேணும், ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்டும் வேணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த லைட்டு தான் ஒரு முக்கியமான ஃபீச்சர் உங்களுடைய பேர்ட்ஸ் ஆனது ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு. நீங்கள் லைட்டை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா லைட்டே இல்லைன்னாக்கா அந்த பேர்டால் முட்டை போட முடியாது. இதுவே லைட் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கனாக்கா அந்த பேர்டு முட்டை போடுற தன்மை அதிகமாகிடும். ஸோ ஒரு பேர்டு முட்டை போடுதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடலாம் அந்த பேர்டு ஃபீமேல், பெண் என்று. அப்போ கூட இன்னொரு பேர்டு இருக்குது, அது ஆணா பெண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த முட்டையானது பொறிச்சு குஞ்சு வந்தால் மட்டுமே கூட இருக்கிறது ஆண் என்று 100% நாம் சொல்லலாம். கூட இன்னொரு பேர்டு இருக்குது, இந்த பேர்டு முட்டை போடுது ஆனால் முட்டை பொறிக்கவே மாட்டேன்னாக்கா கூட இருக்கிற பேர்டு ஆணாகவும் இருக்கலாம் இல்லை பெண்ணாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த செக்ஷுவல் டைமார்ஃபிசம், ஆண் பெண் வித்தியாசமானது கிளி வகைகளை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. ஸோ அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு அந்த ஆண் இல்லை அந்த பெண், அந்த பேர்டு உங்களுக்கு எது தெரியணும் ஆணா பெண்ணாக தெரியணுன்னாக்கா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க எது ஆண் எது பெண்ணுன்னு. இல்லை அது ப்ரீடு ஆயிடுச்சு குஞ்சு பொறிச்சு வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு பேரில் வந்து ஒரு முட்டை போடுறது பெண், கூட இருக்கிறது ஆண் என்று 100% நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்கள் வைக்கக்கூடிய கூண்டு அந்த கேஜோட அமைப்பு இந்த ப்ரீடிங்கை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நேச்சுரல் லைட் கண்டிப்பாக வேணும், கூடவே ஆர்டிஃபிஷியல் லைட் கண்ட்ரோல் பண்ணி தரணும். ஒரு ஈவினிங் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக லைட்டை குறைச்சிடணும். லைட் டோட்டலாக ஆஃப் பண்ணுங்க நான் சொல்லலை, லைட்டை நம்ம குறைச்சிடணும். பல பேர் பண்ணுற தப்பு வீட்டில் ஹாலில் வச்சு வளர்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வரும். ஒன்று அதிகமாக முட்டை போடுது, காரணம் லைட் ஆன்லேயே வச்சுருப்பாங்க. ரெண்டாவது முட்டையே போட மாட்டேந்து, ப்ரீட் ஆக மாட்டேந்து, இல்லை குஞ்சு பொறிச்சு வர மாட்டேந்துன்னு. அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ், நம்ம ஹால்குள்ளேயே இருந்து நம்ம கூடவே அந்த பேர்ட்ஸ் இருக்கும்போது நம்மளோட டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், டிவியோட சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அது போக வெளியில் நீங்கள் பால்கனியில் வைக்கிறீங்கன்னாக்கா வெளியில் போகிற டிராஃபிக் அதோட டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். இதனாலேயே வந்து பேர்ட்ஸ் ஆனது நல்லா ப்ரீட் ஆகாது. ஸோ ஒரு பேர்ட்ஸை நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முக்கியமானது அதுக்குண்டான கூண்டு, அதுக்குண்டான தீவன முறை.

மற்றும் அந்த பராமரிப்பு முறைகள், அதுபோக இந்த லைட் கண்ட்ரோலை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ரீடிங், இந்த பராமரிப்பு முறைகள் போகிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து எந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவாக்கிக்கணும். கம்பேனியன் பேர்டாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான நெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அது முட்டை போடும்போது மட்டும் அதுக்கு தனியாக கூடு மாதிரி தேவை, அது மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் பேர்டை நீங்கள் வளர்க்கலாம். இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கூண்டில் தான் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த கூண்டுக்குள்ளாரியே நெஸ்ட் பாக்ஸு தனியாக நம்ம வைக்கணும்.

0: அனுப்பி செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் அதை போய் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த பெண் சப்போஸ் அது வந்து ஃபர்டைல் எக்காகவே இருக்குனாக்க கூட, அந்த ஃபீமேல் ஆனது ஒரு பயத்தை அது உணர்ந்துச்சுனாக்கா உள்ளே இருக்கிற முட்டையை வெளியே தள்ளி விட்டுடும். ஸோ அதுவே வந்து ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் ப்ரூடிங் பண்ணாது, இருக்கிற முட்டையை வந்து அடக்காக்கிற தன்மை அதுக்கு குறைஞ்சிடும், முட்டையை அடக்காக்காமல் முட்டையை வந்து வெளியே தள்ளி விட்டுடும். இது வந்து பிஹேவியரலாக நாம் உருவாக்குறது. இது போக பொதுவாகவே பேர்ட்ஸ்க்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி மற்றும் கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த முட்டைங்க வந்து சரியாக பொரிக்காமல் இருக்கிறதும், ப்ளஸ் அந்த முட்டை போடும்போதே சைஸ் சின்னதாகவும் அந்த மேலே இருக்கிற ஓடு இல்லாமலும் வரதும் வரும். இது போக தோலில் பிரச்சனைகள் வரலாம், நகத்தில் பிரச்சனைகள் வரலாம், அதோட மூக்கு தாடை அதில் கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ அந்த ஃபுட்டு நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அது முக்கியமான ஒரு காரணம். இந்த கிளி வகைகளை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே வந்து சீட்ஸை சாப்பிடும். சீட்ஸ்னாக்கா அவங்களுக்கு விதைகள், அது கூட கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது பல கமர்ஷியல் கம்பெனிஸ் வந்துடுச்சு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு தனி ஃபுட்டு, பட்ஜெரிகர்ஸ்க்கு தனி ஃபுட்டு, இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்க்கு தனி ஃபுட்டு. ஏன்னா ஒவ்வொரு பேர்டும் சைஸ் வேரி ஆகும், சைஸ் வேரி ஆகும்போது அது வந்து எடுக்கிற விதையோட சைஸும் வேரி ஆகும், அதோட வாய்க்கு எது எதுவாக இருக்குதோ அதுதான் அது எடுத்து சாப்பிடும். ஸோ எல்லா கிளி வகைகளுக்கும் ஒரே ஃபுட்டு கிடையாது, அந்தந்த கிளிக்கு ஏற்றா போல அந்தந்த ஃபுட்டு மாறும். ஸோ மக்கள் தெரிஞ்சவங்க எந்த விதமான ஃபுட்டு கொடுக்கலான்னாக்கா தெரிஞ்சு கொடுக்கலாம், அப்படி இல்லாதவங்க கமர்ஷியலாக ஃபுட்டு வருது அதையே நீங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இது கொடுக்கும்போது கண்டிப்பாக விட்டமின் மற்றும் கால்சியம் பற்றாக்குறை வந்துச்சுனாக்கா கூட கண்டிப்பாக இதை சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஃபுட்டு தான் ஒரு முக்கியமான காரணம் பல இடத்துல வந்து சரியாக குட்டிங்க வளராமல் போகிறதுக்கும், இல்லை வளர்ந்த பிற்பாடு அதுக்குண்டான டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் வரதுக்கும் காரணம். நீங்கள் பேர்ட்ஸை வளர்க்கணுன்னாக்கா எந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம், உங்களோட வசதிக்கு ஏற்றா போல், உங்களுடைய தன்மைக்கு ஏற்றா போல் நீங்கள் எந்த பேர்டு நீங்கள் போகிறீங்க, அந்த பேர்டையே வந்து நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க, கூண்டில் வச்சு வளர்க்க போகிறீங்களா, கூட வச்சு வளர்க்க போகிறீங்களா, அதுங்களுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள் என்ரிச்மெண்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, மற்றும் அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் தரலாம், இது எல்லாமே வந்து இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது போக பொதுவாகவே ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பேர்ட்ஸை வளர்க்குறவங்க, கிளிகளை வளர்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேர்ட்ஸ் ஆனது எப்போவுமே வந்து உங்கள் கூடவே இருக்காது. அப்படி அது கூடவே இருக்கணுன்னாக்கா அது சிங்கிளாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் நல்லா வளர்த்துட்ருப்பீங்க, சிங்கிள் பேர்டாக இருக்கும், உங்கள் கூடவே இருந்துகிட்ருக்கும், சடனாக நீங்களே தோணும் நான் வந்து இன்னொரு பேர்டை வாங்கி இது கூட வைக்கலாம், இதுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு. அந்த பேர்டை வாங்கி இது கூட விட்ட உடனே ஒன்று அதுங்க அதுங்க சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், இல்லை அதுங்க ரெண்டும் ஒன்றாயிடுச்சுனாக்கா ரெண்டுமே உங்ககிட்ட வராது. அப்போ நீங்கள் எதுக்காக வாங்கினீங்களோ அந்த பர்பஸ் வந்து அங்கே தீராது. அதனால் நீங்கள் பேர்ட்ஸை வளர்க்கும் போதே வாங்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டு எதுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேர்ட்ஸை நீங்கள் வாங்கலாம்.
1: என்ன மருதானிக்கா, செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் பத்தி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்ப உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நல்லாவே புள்ள, என் மனசுல என்னென்ன கேள்விகள் இருந்துச்சோ அது அத்தனைக்கும் இப்ப விடை கிடைச்சிடுச்சு.
1: அக்கா, பறவைகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கி வளர்க்கலாம், இப்படி எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டாரு.
2: ஆமாம் முத்தழகு, நாம் எந்த தேவைக்காக வளர்க்க போகிறோம், அதுக்கான வகை எதுன்னு புரியும்படி சொல்லிட்டாங்க.
1: அப்புறம் என்னக்கா, அடுத்த முறை நான் இங்கே வரும்போது கீச் கீச் கீச்னு ஒரே பறவைங்க சத்தமாக கேட்க போகுது.
2: ஆமாம் முத்தழகு, நிச்சயமா. இப்போ தான் விவரங்கள் தெரிஞ்சு போச்சுல்ல, செல்ல பிராணியா பறவைகளை வளர்க்க இனி எந்த தடையும் இல்லை.
1: சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
2: என்ன முத்தழகு, ஒரே பாட்டு மழையா பொழியிற? சரி சரி, பார்த்து போயிட்டு வா.

0: தொடர்ந்து வருவது வேளாண் செய்திகள்.
1: அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நல கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதிய யுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். இலை வழி தெளிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் 2% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 2 மில்லிலிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு 1 முறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இந்த 2 பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும்.
0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம்.

0: எட்டுதிக்கும் இசை முழக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 90254-00159.
0: மீண்டும் ஒரு பிற்பகல் வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 2:31. மதிய வேளையில் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருப்பீங்க இல்லையா? இந்த நேரத்தில் உங்களுக்கு செவிக்கிணிக்க பாடல்களை தரக்கூடிய நிகழ்ச்சி தாங்க பூங்கொத்து. இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் வந்து ராசாவே உன்னை நம்பி, கிராமத்து மின்னல் ஆகிய திரைப்படங்களிலிருந்து தான் பாடல்களை கேட்க போகிறோம். குறிப்பாக இல்லத்தரசிங்க காலையிலிருந்து குட்டீஸும் கூட சண்டை போட்டு குறும்புத்தனத்தெல்லாம் சமாளிச்சுட்டு இப்போ தான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. பூங்கொத்து நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வருகிறது ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து காலை நேர ராகமே என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் கங்கை அமரன் பாடலை பாடியிருக்கிறார் KS சித்ரா. அந்த இனிய பாடல்

ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து. இன்றைய நிகழ்ச்சியில் ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 1988 வெளிவந்தது. டிகே போஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராமராஜன், ரேகா, பூர்ணம் விஸ்வநாதன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா அருமையான இயற்கை காட்சிகளையும் காதல் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய படமாக சொல்லப்படுதுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது மலேசிய வாசுதேவன், கே எஸ் சித்ரா குரலில், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரன் வரிகளில்.

நித்தமும் இன்னிசை மலையால் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து. இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் ராசாதேவ் நினைவு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜாவின் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ சுசீலா. அந்த இனிய பாடலை

0: நிகழ்ச்சியின் அடுத்த படம் கிராமத்து மின்னல் என்ற திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1987 ஆண்டு வெளிவந்ததுங்க. இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராமராஜன், ரேவதி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து கே ரங்கராஜ் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து ஒரு திகில் திரைப்படம் மாதிரி வருங்க. இந்த திரைப்படத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் நீ போகும் பாதையில் என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா, கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவினுடைய இன் இசையில் இந்த அருமையான பாடலை நாம் கேட்டுடுவோமா?
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலையை வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே விளம்பரம். ஆம் நேர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில் கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கோம். அடுத்த பாடலாக காலை நேர ராகம் என தொடங்கும் பாடல், பாடலை பாடியிருக்கிறார் கே எச் சித்ரா. பாடலுக்கு இசையமைத்திருக்கார் இளையராஜா. பாடல் வரிகள் கங்கை அமரன்.

நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் பூங்கொத்து. இன்றைய நிகழ்ச்சியில் ராசாவே உன்னை நம்பு, கிராமத்து மின்னல் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வளம் வர கேட்டோம். பண்பலையில் தொடர்வது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சபையில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க புஷம் 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப்பில் இருக்க உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சபையில் கலக்கல் பாடல்களாக. கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில என் உயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாபேட்டை பகுதியை சார்ந்த கருணாகரன் அவரோடு சேர்ந்து நாம இந்த பாடலை ரசிக்கலாம் வாங்க.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்தில் ஏறிடும் அன்னாள் வந்திடும்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: இசையால் உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சபையில் கலக்கல் பாடல்கள். இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:08. கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 43, 43, 24, 40, 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கட்சபையில் கலக்கல் பாடல்களாக நிகழ்ச்சியில் வாய்மையை வெல்லும் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏரியூர் பகுதியை சார்ந்த தங்கேஸ்வரி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.

0: 1500க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.

உங்கள் மனதோடு கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 3.7. இசைக்கும் நேரம் பிற்பகல் 3:15. கட்சபைகள் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு கவுந்தம்பாடி பகுதியை சார்ந்த மோகன், சஞ்சீவ், காயத்ரி

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சிஸ்,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
6: மனதோடு கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவைகள், கலக்கல் பாடல்கள்.

0: நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த விருப்பமான பாடல் இடம்பெற, உங்களுடைய அலைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து 0043424240 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கட்சவைகள் கலக்கல் பாடல்களாக
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூன்று மணி 25 நிமிடத்தில் கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலகோடு தீர்த்திகிரி நகர் பகுதியை சார்ந்த தவமணி.

அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சுவையல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். அனில் கொழுக்கட்டை மாவின் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க புஷம் 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியை சார்ந்த கவிதா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
11: மூன்று 3:39 நேர்களை நம்ம அணிந்திருக்கிறோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிக் கொண்டிருக்கிற கட்சபைகள் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நான் அடிமையில்லை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோ

0: அலையும்
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: காற்றலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:45. அணில் கொழுக்கட்டை மாப்பு வழங்கும் கட்சபைகள் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
8: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரப்பா.

கட் சபையில் கலத்தல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேடி ரசிக்க 0343 42 24 40 30 என்று வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேடி ரசிக்கலாம் கட் சபையில் கலத்தல் பாடல்களாக. நிகழ்ச்சியில இதயம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தொட்டாபாளையம் பகுதியை சார்ந்த கோகிலா பழனிசாமி.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: அணில் கொழு

0: குட்டி மாவு வழங்கி கொண்டிருக்கிற கட் சபையில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 40342 24 40 30 என்று வாட்ஸ்அப் பண்ணிருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம், புஷ திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. சாமுண்டி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏலகிரி பகுதியை சார்ந்த குணசேகரன்.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய கட்சபையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும் நிறைவு பெற்றது இன்றைய கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி நன்றி நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தரும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. விடைத்திடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும் மற்றொரு எண்களாக 94861010 என்ற எண்ணிலோ மற்ற நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும் மற்றொரு எண்களாக 94866520 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். அதற்கு பின்பாக ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியான விடை சொல்லும் நேர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். வணக்கம் கார்த்தி.
1: வணக்கம் நவீன். வணக்கம் நேர்களே.

0: என்ன கார்த்தி, நிறைய குறிப்புகளோடு வந்துட்டீங்களா?
1: ஆ, கேள்வி குறிப்புகள் எல்லாம் ரெடியாக இருக்குது.
0: ம், சரிங்க, நம்ம நேரில் சந்திச்சிடலாமா?
1: சந்திச்சிடலாம் நவீன்.
0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்எம் துரை நாகசந்திரன் பேசுகிறேங்க.
1: துரையா, உங்களுக்கான
2: சொல்லுங்க
1: குறிப்புகள்
2: ஐயா.
1: கொடுக்கலாமா?
2: ஆ, கொடுங்க.
1: இது வந்து ஒரு இந்திய அரசினுடைய திட்டங்கய்யா. ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படுத்தப்பட இருக்குது. இது வந்து ஒரு கனிம வள இருப்பு ஏற்றுமதி இறக்குமதியை சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
2: அப்படியா?
0: விடை தெரியுங்களா?
2: சொல்றேங்க.
0: சொல்லுங்க.
2: சத்துணவு திட்டம்.
1: சத்துணவு திட்டங்களா?
2: ஆமா, சத்துணவு.
1: கனிம வளங்களுடைய இருப்பு ஏற்றுமதி இறக்குமதியை வச்சு சொல்லப்பட்ட கேள்விங்கய்யா. இது வந்து கனிம வளத்தை பற்றி, சத்துணவு
2: ஓ,
1: திட்டம் இல்லை. நன்றிங்கய்யா.
2: நன்றி நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா, வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க, முதல் மூன்று குறிப்புகள் கேட்டிங்களா?
3: கேட்ட ஒரு கனிம வளத்தை பற்றி திட்டத்தை சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாங்கய்யா.
3: இன்னொரு குறிப்பு கொடுக்க போகலாம்.
0: இன்னொரு குறிப்புங்களா? இது உங்களுக்கான குறிப்பு.
1: அதாவது கடலோர இந்த ஹைட்ரோ கார்பன்கள் வந்து இருக்குதுங்க இல்லையா, அந்த வளங்களை
3: ஆமாம்.
1: அந்த

0: வளங்களை ஆராய்வதற்காகவும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்குங்கய்யா.
1: யோஜனா அப்படி வருங்களா?
0: இல்லைங்கய்யா. நன்றிங்க, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: மாலை இனி. வணக்கம்யா.
2: வணக்கம்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாம்பல்பட்டி கோபால்.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு
0: ஐயா கோபால் ஐயா, உங்களுக்கான குறிப்பு
3: சொல்லுங்க.
0: இது வந்து ஒரு கடல்சார் ஆய்வு திட்டத்தை பற்றி இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. கடல்சார் ஆய்வு திட்டம். நன்றிங்கய்யா. இனிப்பில்
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் விடை சொல்லுங்க. சரிங்க, விடை சொல்லுங்க.
0: ஐயா ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி.
2: ஒரு திட்டத்தை குறித்து பேசுறோம், தெரியுங்களா?
0: அதாவது கனிம வளத்தினுடைய இருப்பு, ஏற்றுமதி, இறக்குமதியை வச்சு இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வர்றதாக. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.
11: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
7: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
2: நிலையத்தில் நேரம் 4:07. இணைப்பிணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
15: அன்பு சோதனன். நல்ல நல்லமலை காத்தி இல்ல, அவர் இல்லைங்க
2: ஐயா. பெயர் சொல்லுங்க
15: சார். நான் அரசம்பட்டி பக்கம் காவாகடி தென்னை விவசாயி ஏமுரு நல்லமலை நவீன்.
2: சரிங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
15: கேட்டேங்க. இன்னொரு குறிப்பு கொடுங்க
0: ஐயா. இது பார்த்தீங்கன்னா, நில அதிர்வுகள், கடல்சார் துளையிடம் உள்கட்டமைப்பு வடிவமைத்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க.
15: சரி, சொல்ற மாதிரிங்க.
2: சொல்லுங்க.
15: சமுத்திரா மந்தன் திட்டம்.
0: சரிங்க ஐயா, எந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சீங்க?
15: கரெக்டா சார்?
0: கரெக்டாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க சார்.
15: சரி சார், நான் இப்போ சொன்னீங்க பார்த்து அந்த குறிப்பு தான்.
2: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
15: எனக்கு வந்து அரண்மனைக்கிரி.
2: சரிங்க.
15: இதயமே போகுது அந்த பாட்டு அரசம்பட்டி அல்லுக்கு அனைவரும் கொடுங்க சார்.
2: சரிங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க.
15: நன்றி சார், கேக்குறேன் சார்.
2: கார்த்திக்
0: சொல்லுங்க.
2: மேலும் குறிப்புகள் கொடுங்க. அப்படி
0: இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2026 July 31 அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து 2030-31 நிதியாண்டு வர 84,84 கோடி முதற்கட்ட ஒதுக்கீட்டின் மூலம் செயல்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு.

0: எப்படின்னா, நம்ம கச்சா எண்ணெய்லாம் இருக்குங்க இல்லைங்களா, இந்த கச்சா எண்ணெயுடைய இறக்குமதி ஏற்றுமதி இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு அந்த இருப்பை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த தேசிய கடலோர ஆய்வு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, ஆழ்கடல் எண்ணெய் அதாவது இந்த கச்சா எண்ணெய் எரிவாயு இருப்புகளை வந்து கண்டறியத்திற்கோசரம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பனை வந்து நிலைநிறுத்துதல், வெளிநாட்டு கச்சா எண்ணெயை வந்து சார்ந்திருக்காமல் நாமளே இறக்குமதியை வந்து எடுத்துக்காமல் நாமளே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மத்திய அமைச்சரவை வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி, மகாநதி மற்றும் அந்தமான் பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்களை விட அதிக திறன் கொண்ட திட்டமாக இதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயோட பாதுகாப்பை மீறியும் இதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கோசரம் இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து இப்போ 2026 ஜூலை 31 நிறுவியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது உள்நாட்டு உற்பத்திக்கான உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த வாயுவை வந்து ஒரு மண்டலமாக அமைச்சு நாம் பயன்படுத்தணும், நம்ம நாட்டினுடைய எண்ணெய் உற்பத்தி வந்து குறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து மத்திய அரசு இந்த நோக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, அதாவது இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து ஒரு தொலைநோக்காக நாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக 84,000 செலவில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க.
1: சரிங்க கார்த்தி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேயர்கிட்ட பரிசு பாடல் கொடுத்துடலாம்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆடி அமாவாசை திருவிழா 12 புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள் வாக்கு நடைபெறும். அனைவரும் பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதி நடப்பநல்லி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்புசாமி திருக்கோயிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா 12ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் பெரிய கருப்புசாமி அருள் பெறுக.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும்

0: மாலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வணக்கம். என்ன குழந்தைங்களா பேசுது?
1: ஹலோ,
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சதாசிவம், சேலம் சீலாயக்கம்பட்டி.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
1: கொடுத்துடலாங்க.
0: இது வந்து ஒரு குகை, ஒரு பழமையான குகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குகை. என்ன குகை சொல்லுங்க
1: ரெண்டு தான் சொல்லிக்கிறீங்க, ரெண்டு குறிப்பு.
0: ஐயா? ஒரு குகைங்க, அது குகைன்னு சொல்லிட்டோம். பழமையான குகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குகை.
1: மகாராஷ்டிராவில் இருக்கு இல்லைங்க, அஜந்தா.
0: அஜந்தா குகைன்னு சொல்றீங்களா?
1: ஆமாங்க.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்னால கண்டுபிடிக்க முடியலையா, மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: இந்திய தொல்லியல் துறையால் வந்து பராமரிக்கப்படுகின்ற ஒரு குகை.
2: இது வந்து எல்லோரா அந்த குகை?
0: எல்லோரா குகை. தவறான பதில். நன்றி.
2: நன்றியா.
3: நேர்களே, விடைதலும் நாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்பாக 24 40 30 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நேயர்களே, இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
4: திருப்பூர் மாவட்டம் நாகர்கடியிலிருந்து சீமல் பேசுறேன் சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா இல்ல விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: குறிப்பு சொல்லுங்க சார்.
0: இது வந்து தேசிய நினைவு சின்னங்கள்ல இதுவும் ஒண்ணு. என்னவா இருக்கும்?
4: இமயமலை.
0: இமயமலை. இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை புதூர்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு, வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு குகைங்க அது.
5: ஐயா குணா குகையில.
0: குணா குகை. இல்லைங்க, தவறான பதில். இது வந்து தமிழ்நாட்டிலே இல்லைங்க. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம், கருத்தனமட்டி மணி பேசுறீங்க.
0: சரிங்க, விடை
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பூரி ஜெகநாதர் கோயில். இல்லைங்க, இது வந்து கர்நாடக மாநிலத்துல, சாரி மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்குங்க. விடை தெரியுங்களா?
6: இல்லைங்க.
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வாழ்க வளமுடன், இருப்போம் எப்போதும் நலமுடன் என்று கூறி தங்களோடு இணைவது சேலம் அரசவரத்து கரட்டூர். எக்கோ எக்கோ எக்கோ. நஞ்சப்பன் நஞ்சப்பன் நஞ்சப்பன்.
0: ஐயா சரிங்க, வணக்கம். விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ஐயா சொல்லுங்க, என்ன டைம்?
0: இல்ல விடை, நிகழ்ச்சி கேக்குறீங்க தானே?
7: கேட்டேங்க கேட்டேங்க.
0: இது ஒரு குகையை பத்தி நம்ம பேசுறோம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு குகை.
7: குகையை பத்தி சொல்லிருக்கீங்க. இது வந்து பீகார்ல இருக்குதுன்னு
0: நினைக்கிறேங்க ஐயா. இல்லைங்க, நாங்க மகாராஷ்டிராவில் இருக்குன்னே சொல்லிட்டோம். வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: ஐயா இந்த சாம்பல் பள்ளத்தாக்கு குகைங்க ஐயா.
0: சாம்பல் பள்ளத்தாக்கு குகை. என்ன குகைங்க அது?
8: சார் இந்த பூலந்தேவி கூட அப்போ அந்த எம்பியா இருந்தாங்களா, அவங்க எல்லாம் அந்த இடத்துல கொள்ளடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அந்த குகைக்கு பேர் தாங்க சாம்பல் பள்ளத்தாக்கு குகைன்னு பேரு.
0: இல்லைங்க. நன்றி. கார்த்திக், அந்த குகையை பற்றி பெரிய தேடலோட இந்த குகையாக இருக்குமா அப்படி இப்படின்ட்டு நிறைய தேடிட்டு இருக்கிறாங்க.
9: கண்டிப்பாக
0: மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு குகையை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன குகையாக இருக்கும் அப்படின்ட்டு?
9: நானும் அந்த குறிப்புகளை வச்சு யோசிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் சரியாக புலப்பட மாட்டேன்.
0: இது வந்து ஒரு குடவரை குகை.
9: ஓ
0: ஆமாம், வளைவுகளுடன் கூடிய ஒரு குகைன்னு சொல்லலாம். நன்கொடை தந்தவர்களுடைய பெயரை வந்து பிராமி எழுத்துக்கள்ல இங்கெல்லாம் பதிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விசேஷங்கள் கொண்ட ஒரு குகைன்னு சொல்லலாம். பார்க்கலாம் நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: சார் வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பலத்திலிருந்து கோயிலா பழனிசாமி பேசுறேன் சார்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: அஜந்தா குகைகள், எல்லோரா குகைகள், எலிபெண்டா.
1: ஐயா எத்தனை குகைகள் சொல்றீங்க?
0: ஆமாங்க, அதுல இருக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு
1: இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டுன்றீங்களா?
0: இல்ல, அஜந்தா குகைகள்.
1: அஜந்தா குகைகள் என்பது தவறான விடை. நன்றி.
0: எலிபெண்டாங்கய்யா.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
11: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
12: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
13: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
14: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவு.

0: For admissions, contact Srinivasa Poriyal Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:31. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. கார்த்திக்
9: சொல்லுங்க.
8: நம்ம வந்து ஒரு குகையை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகைன்னு சொன்னோம். இது ஒரு வந்து பழமையான குகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய குகைன்னு சொன்னோம். வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு குகைன்னு சொன்னோம். இந்த குகை வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பௌத்த பிக்ககள் வந்து இந்த குகைக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிமு 1st century பிரார்த்தனை செய்யும் இடமா வந்து இந்த குகை இருந்துச்சு. அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் வந்து ஆண் பெண் சிங்கம், அதே போல் யானைகள், இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதே போல் வந்து இது ஒரு குடவரை கோவில், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த குகை என்ன குகை அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்லா குகைகள் அப்படின்றதான் வந்து சரியான விடை. இந்த குகையை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த குகையுடைய மையப்பகுதியில் வந்து பெரிய வந்து லாட வடிவ பூ வந்து பெருசாக இருக்குது. அதே போல் வந்து இங்கே அசோக தூண் வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. மழை நீரை வந்து தேக்கி வைத்து குடிப்பதற்கு வந்து பாறையை குடஞ்சி ஒரு கிணறு மாதிரி வெட்டப்பட்டிருக்குது. அதே போல் வந்து குகையின் வெளியே வந்து மர சிற்ப வேலைப்பாடுகள் வந்து வந்து பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். 3 அடுக்குகளை கொண்ட ஒரு குகை, ஒரு சிறப்பான குகை, தொல்லியல் துறையால் இன்று வரை பராமரிக்கப்படுகின்ற ஒரு குகை. அது என்ன குகை அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்லா குகைகள் என்பதுதான் சரியான விடை. நம்ம நேயர்களை சந்திச்சிருமா? இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: ஹலோ.
9: வணக்கம், யார் எங்கிருந்து?
10: சேலம் மாவட்டம், கொல்லாம்பட்டி, காட்டூர் மாவட்டம்.
9: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
10: ஆ சொல்லுங்க.
9: இது வந்து ஒரு மெடல், அதாவது பதக்கம்.
10: ஓகே.
9: சர்வதேச அளவில் வந்து சிறந்து விளங்குவோருக்கு வந்து கொடுக்கப்படுது.
10: சரிங்க.
9: இந்த உருவம், அதாவது அறிவியலாளர் உருவம் பறித்த படத்தோட இந்த மெடல் வந்து கொடுக்கப்படுது. ஒரு சயின்டிஸ்டோட படத்தோட இந்த மெடல் வந்து வழங்கப்படுது. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
8: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ.
9: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: வணக்கம் சார, ராஜேஷ்கனா, அப்புறம் சேலம் மாவட்டம், என் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
9: ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
11: ஐயா, எனக்கு ஒரு குறிப்பு.
9: இது வந்து, அதாவது புள்ளியல் கணக்கு துறையில வந்து சிறந்து விளங்குவோருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு இது.
11: அப்படிங்களா?
9: ம்.
11: ஆர்க்மிடிஸ்.
9: ஆர்க்மிடிஸ், அதாவது ஆர்க்மிடிஸ் அப்படின்னா அவருடைய ஆர்க்மிடிஸ், அவருடைய சயின்டிஸ்டினுடைய உருவம் பறித்த ஒரு

0: மெடல் தான், அந்த மெடலினுடைய பேர் தான் நான் கேட்குறோம்.
1: மெடலோட பேர் சாரிங் சார்.
0: நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு, முயற்சி செய்தமைக்கு நன்றி.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: ஏக்கா, செய்தி தெரியுமா?
9: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
10: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
11: திருப்பத்தூர் போரியாமணி சார், வீரமணி ஐயா.
0: வீரமணி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
11: ஒரு குறிப்பு.
0: இந்த விருது பார்த்தீங்கன்னா ஒரு வயது வரம்போட வழங்கப்படக்கூடிய ஒரு விருது, 40 உட்பட்டவங்களுக்கு தான் இந்த விருது கொடுப்பாங்க. போல்ட் சுமன் பதக்கம் இல்லைங்கய்யா? நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு, நன்றி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
12: இனிமையான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்வது யாருங்க?
12: மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
12: கேட்டங்க ஐயா.
0: பதில் சொல்லாமே
12: ஐயா. விருது
0: அதை கரெக்டாக சொல்லுங்க ஐயா.
12: ஃபீல்ட்ஸ் பதக்கம், ஃபீல்ட்ஸ் விருது.
0: ஃபீல்ட்ஸ் அவார்டு, ஃபீல்ட்ஸ் மெடல். சரிங்க, சரியான பதில். எந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சிங்க? அந்த அறிவியலினுடைய அதாவது உருவம் பொறித்த படத்தோட வந்து இந்த மெடல் வந்து கொடுப்பாங்க. கணித துறையில சிறந்து விளங்குறவங்களுக்கு.
2: ஐயா, உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க.
12: மேச்சேரி கச்சராயனூர் கைத்தறி ஜெயராமன்.
2: சரிங்க. ஜெயராமன் ஐயா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
12: வெற்றி விழா படத்திலிருந்து ஒரு பாட்டு கொடுங்க ஐயா.
2: வெற்றி விழா. சரிங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
12: நன்றிங்க.
2: கார்த்திக், மேலும் குறிப்புகள் கொடுத்துருங்க.
0: மேலும் குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா புள்ளியியல் துறை, அதாவது கணக்குத்துறையில் வந்து சிறந்து விளங்குறவங்களுக்கு, அதாவது ஒரு 3-4 தான் அந்த விருது கொடுப்பாங்க. இது வந்து கணிதத்தினுடைய நோபல் பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா 4 ஒரு முறை தான் இந்த விருது கொடுப்பாங்க. இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா இயற்பியலில் வந்து 2 முனைவர் பட்டம் பெற்றவங்களும், கணிதத்தில் முனைவர் பட்டம் பெற்றவங்க தான் இந்த விருதை வந்து வாங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா 40 உட்பட்ட அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த விருதினுடைய பேர் வந்து, அதாவது கனடிய கணிதவியலாளர் வந்து ஜான் சார்லஸ் லீட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த விருதுக்கு வந்து அமௌண்ட்டு எல்லாமே சேர்த்து வழங்குறதுக்கு ரெடி பண்ணார். ஆனால் இந்த விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து இறந்துட்டார். அதனால் இவருடைய நினைவாகவே ஃபீல்ட்ஸ் அவார்டு, அதாவது ஃபீல்ட்ஸ் பதக்கம் அப்படின்னு சொல்லி இந்த விருது வந்து வழங்கிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 வந்து ஃபீல்ட்ஸ் பதக்கம் வந்து அமெரிக்காவினுடைய பீலடெல்பியாவில் நடைபெற்ற சர்வதேச கணிதவியலாளர்கள் மாநாட்டில் வந்து கொடுத்தாங்க. அதாவது யார் யார் வாங்கினாங்கன்னா, யூடெங் அப்படின்ட்டு சீனாவை சேர்ந்தவரும், ஜான் பார்டன் அப்படின்ட்டு அமெரிக்காவை சேர்ந்தவரும், ஹாங் வாங் அப்படிங்கிற சீன கணிதவியலாளர் மற்றும் சிம்மர்மன் அப்படின்னு சொல்ல கனடா நாட்டுக்காருக்கு 4 வழங்கப்பட்டதுங்க.
2: சரிங்க.
0: இது வந்து ஒரு முக்கியமான விருது. இது வந்து இயற்பியலில் வந்து சிறந்து விளங்குறவங்களும், மேக்ஸில் சிறந்து விளங்குறக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த விருது வந்து வழங்கப்படுது.
2: விடையை வந்து மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்க.
0: அதாவது பீல்ட்ஸ் மெடல், அதாவது
2: என்பதுதான் சரியான
0: சரியான.
2: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேர்கிட்ட பரிசு பாடலை வழங்கிடலாம்.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய

0: சுவை என்றென்றும்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம் பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:47. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். சரிங்க கார்த்திக், நம்ம அடுத்த கேள்வி என்னத்தை கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு கவிஞர், இந்தியாவை சார்ந்தவர், பல்வேறு பாடல்களை இவர் எழுதியுள்ளார்.
1: ஒரு போயட்டை பத்தி கேட்க போறோம்.
0: ஆமா, ஒரு கவிஞரை பத்தி நம்ம பேச போறோம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
2: அரியலூர் மாவட்டம், தொட்டிக்குளம், தியாகராஜன் சார்.
0: தியாகராஜன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? இவர் வந்து ஒரு கவிஞர், இந்தியாவை சார்ந்த கவிஞர், பல்வேறு பாடல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டு கவிஞர் கூட சொல்லாங்க. இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா, இருவருக்கும் வணக்கம். ஐயா,
0: வணக்கம். லட்சுமணன் ஐயா, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கங்க.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை சொல்லாமே.
4: பாடல் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர்களா?
0: தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தாங்க.
4: கண்ணதாசன்.
1: கண்ணதாசன் சொல்லிட்டு முன்னே ஒரு நேயர் சொன்னாரு. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்
5: சார். உங்களுக்கு வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா? இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு ஆசிரியர்.
5: என்னங்க விடை? சரிய தவிர
0: சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வாணிதாசன் அப்படின்னு சொல்றீங்களா?
5: கவிஞர்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.
1: கவிஞர் வாணிதாசன் அப்படின்னு சொல்றாரு.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
6: நாமக்கல் மாவட்டம், மங்களபுரத்துல இருந்து சம்பூர்ணம் பேசுறேன்.
1: குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?

0: பதில் சொல்லாமே.
1: சீரா புராணம் எழுதிய உமரப்புலவர்.
2: உமரப்புலவர் அவர் இல்லைங்க, அவர் இல்லைங்கம்மா.
0: நன்றிம்மா, இணைப்பில் வந்து
2: உமரப்புலவர் வந்து சொல்றாங்க. இல்ல இணைப்பில் நீங்க அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா. பாளையம்பூர் காங்கிரஸ் சங்கம் பேசுறேன் ஐயா. கவிஞர் வைரமுத்து.
2: கவிஞர் வைரமுத்து, எப்படி சொல்றீங்க?
3: ஏதோ ஒன்று போடுறதா வந்ததுங்க.
2: இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
2: இணைப்பில் நீயும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வெண்ணிலா சொல்லுங்க. என்ன குறிப்புகளை கேட்டீங்களா, விடை தெரியுமா? சொல்லுங்க. இல்லைங்க,
0: ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னாருங்கய்யா, அந்த ஆன்சர் இல்லைங்க. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: The Kaveri Engineering College Autonomous
5: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem. Call 9524936156.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
15: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
15: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நிலையத்தில் நேரம் மாலை 4:56. இணைப்பிணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க சுரேஷ், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. என்ன விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கவிஞர் சிற்பி, எப்படி சொல்றீங்க?
3: சிற்பி பாலசுப்ரமணியம் இல்லைங்க தவறான பதில் நன்றி.
4: வணக்கம்.
1: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு, இவருக்கு வந்து பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் கூட சொல்லலாம். புவியரசன். தவறான பதில் நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
7: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: இருவருக்கும் வணக்கம்.
8: வணக்கம்.
1: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம்.
9: தர்மபுரி மாவட்டம் அதியம்மன் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: கே பி சுந்தரம்.
1: இல்லைங்க, தவறான பதில் நன்றி. கார்த்திக், நேயர்கள் வந்து பெரிய தேடலோட தேடிட்டே இருக்கிறாங்க. இவரா இருக்குமா அவரா இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. நம்மளே விடையை சொல்லிடலாமா?
8: கண்டிப்பா, நம்மளே விடையை சொல்லிடுறோம்.
1: இவர் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு கவிஞர், இந்தியாவை சார்ந்தவர். பல்வேறு பாடல்களை இவர் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னோம். ஒரு ஆசிரியர்னு சொன்னோம், மொழிபெயர்ப்பாளர் சொன்னோம், ஆராய்ச்சியாளர்னு சொன்னோம். பல்வேறு விருதுகளை வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னோம். யார் இவர் அப்படின்னு சொன்னாக்கல, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்றதான் சரியான விடை. இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு புகழ்பெற்ற கவிஞர்னு சொல்லலாம். பல்வேறு குழந்தை பாடல்களை வந்து இவர் பாடியிருக்கிறாரு. அதே போல் வந்து நிறைய திறனாய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. அதே போல் வந்து இவரது மனைவியை வந்து இவர் வந்து மரியாதையாக அழைப்பார். எப்படின்னு சொன்னால், உமை

0: அம்மை அதாவது தாயி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். இவரது சிறப்புக்கும் சொந்தக்காரர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்பது சரியான விடை. நிறைவு பெற்றது இன்றைய விடை தேடு வினாக்கள். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தர்மபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நிறைய விஷயங்களில் குவான்டிட்டியோட குவாலிட்டி தாங்க முக்கியம். இது எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வெற்றி, நம்ம எத்தனை இதில் வெற்றி பெற்றிருக்கோம், எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கோங்கிறது வெற்றி பெற்றிருக்கோமா இல்லையா. அதே மாதிரி சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எத்தனை சந்தோஷம் கேட்க மாட்டோம், சந்தோஷமாக இருக்கமா இல்லையா. அதே மாதிரி அன்பு, லவ், எவ்வளோ அன்புன்னெலாம் நம்ம குவான்டிஃபை பண்ண மாட்டோம், ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோம் அதுதான். அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே குவான்டிட்டியோட எது முக்கியம், குவாலிட்டி தான் முக்கியம். அது உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் வலியுறுத்தணும். எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், எத்தனை கார் வாங்குகிறோம், வீடு எப்போ கட்டுறோம், எவ்வளோ பணத்தில் கட்டுறோம், இது எல்லாத்தையும் விட நாம் சில நல்ல குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறோமா, அதை மற்றவங்க நம்மளை பார்த்து பாராட்டுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி நாங்களும் எங்ககிட்ட வர பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு முக்கியமான குவாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். முதல்ல எங்ககிட்ட வர எல்லா குழந்தைங்களுக்கும் அன்பு கொடுக்குறோம். அன்பு கொடுத்துட்டாலே அவங்க உடலளவிலும் மனசளவுலையும் லேசாயிடுவாங்க, சீக்கிரம் அவங்கள குணப்படுத்திடலாம். அப்புறம் வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நானும் சரி என்னோடய ஸ்டாஃப்ஸும் சரி எல்லோரும் கொடுப்போம். அடுத்து டெடிக்கேஷன். காலையில் இந்த ஓபி டைமிங் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்பயுமே நான் இருப்பேன். நான் இல்லாத எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் டியூட்டி டாக்டர் இருப்பான். நைட்டு எமர்ஜென்சியாக வந்து அட்மிட் ஆகிற குழந்தைங்கள டியூட்டி டாக்டரும் பார்ப்பாங்க, தேவைப்படும் போது நாங்களும் நேரில் போய் பார்ப்போம். அந்த மாதிரி நாங்களும் சரி, எங்கள் டியூட்டி டாக்டர்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, வர குழந்தைங்க அவங்க ஹெல்த் மேலே ஒரு டெடிக்கேட்டட் அப்ரோச் இருக்கும். அடுத்து ஏதோ குழந்தைங்க வந்தாங்க, அவங்களை டயக்னோஸ் பண்ணணும், ட்ரீட் பண்ணணுன்ட்டு எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். அவங்க மைண்ட், பாடி, சோல் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால தான் இதை நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கிட்ஸ் கார்னர், லைப்ரரி, பேரண்டிங் கார்னர், குழந்தை வளர்ப்பு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி ஊட்டச்சத்து, கரெக்டான தடுப்பூசிகள், இது எல்லாத்தையும் கரெக்டாக போட சொல்லி பேரண்ட்ஸை வலியுறுத்துகிறோம். அதுக்கப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்ன்னு நான் அடிக்கடி குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் அப்படி தாங்க. எங்கக்கிட்ட வர ஃபீட்பேக் அது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, வெல்விஷர்ஸ் மூலிமா வரும். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போகும்போது சஜஷன் நோட்டில் எழுதிட்டு போவாங்க, அதுலேருந்து வர ஃபீட்பேக், வெப்சைட்ஸ்லேருந்து வர ஃபீட்பேக், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதை நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அப்புறம் வர பேரண்ட்ஸ் இன்னொரு விஷயம் முக்கியமாக எதிர்பார்க்கறது, வந்துட்டு சீக்கிரம் குழந்தைய காமிச்சிட்டு மருந்து வாங்கிட்டு போகணும். ஏன்னா அவங்க நிறைய வேலையெல்லாம் விட்டுட்டு வருவாங்க. அந்த வகையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் குழந்தைய டாக்டர்கிட்ட காமிச்சிடலாம். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே மருந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்தால் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் சொன்னால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour, 1 hour ஆகும். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற நிறைய குவாலிட்டிஸ் நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். நேற்று சொன்ன மாதிரி மக்கள் நலனும் மருத்துவ நலனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்கள் குழந்தைகிட்ட அன்பு காட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வந்து நாங்கள் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாமே சீராக இருக்கும். நன்றி. நாளை மீண்டும் பேசுவோம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: நீய உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பண்பலை பாடும் நீரும் மாலை 5:05. வைக்கிங் பன்னியின் சென்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பன்னியின் சென்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

இனிமையான இந்த மாலை வேளையில மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரைகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா ஆகியோர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: மலை தென்ஷல் நிகழ்ச்சியில் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்காங்க மனு, எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, ஸ்ரீலேகா, சிந்து ஆகியோர்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை திங்கள் ஒளிவுல வந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:25.
4: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்சன் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ராசையா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் அமைந்த இந்த இனிய பாடலை பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங் ஆகியோர்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்
8: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மனதை மயக்கும் பாடல்கள் இந்த மாலை வேளையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மாலை தென்றலாக வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

மனதை மயக்கும் பாடல்கள் உங்கள் மனதை பரடி கொண்டிருக்கிறது. மாலை தென்றல் பஷியல் மாலை தென்றல் ஒளி உள வந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:41. நிகழ்ச்சியில ஒரு ஊருல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து

0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் மிஸ்டர் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மலை தேஷால் நிகழ்ச்சியில் மகாபிரபு திரைப்படத்திலிருந்து

0: தாங்க வருது.
1: மறக்க மனம் கூடுதில்லையே.
0: மறந்துரு.

0: ஒலிக்கும் பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவில். சென்னைக்கு மேற்கு

0: திசையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மிக பிரசித்தி பெற்ற அம்மன் தலமான திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில். ஆதிகாலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் வேளங்காடு என்று அழைக்கப்பட்டது இந்த இடம். நாளடைவில் திருவேற்காடு ஆகியது. கரிய மழை மேகம் போல் அம்மன் தன் அருளை வாரி வழங்குவதால் கருமாரி என்று பெயர் பெற்றாள். சகலமுமாய் இருப்பவள் தேவி கருமாரி அம்மன். எனவேதான் அவளை நெகிழ்கிறது கருமாரியம்மன் பதிகம். கருவறையில் கருமாரியம்மன் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கிறாள். இவள் சாந்த சொரூபத்துடன் தங்க விமானத்தின் கீழ் பராசக்தி அம்சமாக விளங்குகிறாள். இவளுக்கு பின்புறம் ஓர் அம்பிகை சிலை உள்ளது. அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி, கபாலம், டமருகம், சூளம் ஏந்தி பத்ம பீடத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறாள். அம்மனின் சன்னதியில் ஒரு விளக்கு அணையாமல் எரிகிறது. இதை பதி விளக்கு என்கிறார்கள். அம்மனையும் இந்த விளக்கையும் சேர்ந்து தரிசித்தால் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒருமுறை ஈசன் தேவர்களின் துன்பம் நீக்க சென்றபோது இறைவன் அம்பிகையிடம், நீயே சிவனும் சக்தியுமாகி ஐந்தொழில்களையும் செய்ய வேண்டும் என்று கூற அம்பிகை சம்மதித்து அகத்தியரிடம் தான் ஆட்சி செய்ய தகுந்த இடம் கேட்க அகத்தியர் வேர்க்காட்டை காட்டுகிறார். மாயாசக்தியான அவளிடம் மகாவிஷ்ணு, நீ பாம்பு உருவாக புற்றிலிருந்து அருளாட்சி செய். கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோவில் பெற்று விளங்குவாய் என்று கூற அன்னை கருமாரியாக கருநாக வடிவம் எடுத்து புற்றில் அமர்ந்தாள். அந்த புற்று இன்றும் திருக்கோயில் அருகே உள்ளது. ஈசனிடமிருந்து திருநீற்றை பெற்றே அம்பிகை ஐந்தொழில்களையும் செய்தாள். அதுவே தீர்த்தமாக உருமாறிவிட்டது. சகல நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக இங்கு வேப்பிலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருமண தடை, குழந்தையின்மை என்று அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். திருவிளக்கு பூஜை, வேப்பஞ்சேலை அணிதல், தேர் இழுத்தல், முடி காணிக்கை, குங்குமம் அபிஷேகம், உப்பு காணிக்கை என்று பலவித பிரார்த்தனைகள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது கருணை மழை பொழியும் திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவில் சென்று தரிசிப்போம். வாழ்வில் வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நேர்களை, நாம் இதுவரை கேட்டோம் தினம் ஒரு திருக்கோயில். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: This is Akashvani, the news read by Shagun Chopra. India has rejected the objections raised by a US lawmaker on the proposed Foreign Contribution Regulation Amendment Bill, saying that India's legislative matters are its internal affairs in which the decisions are taken by the Parliament. The External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said this while replying to a question during media briefing in New Delhi today.
4: We have seen the comments. Legislative matters concerning India are our internal affairs on which decisions are taken by the parliament of our country. I would also like to point out that there are several nations, including the United States, which regulate the flow of foreign funds.
3: Replying to a question on the press conference of former Prime Minister of Bangladesh, Sheikh Hasina, Mr. Jaiswal reiterated that India had no role to play in an event by a private media entity. The Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill 2026

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. எல்லாம் பரபரப்பாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற பரபரப்பில் இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு தாங்க நமக்கு முக்கியம். ரோடை கடக்கும் போதும் பஸ்ஸில் பயணம் செய்யும் போதும் பாதுகாப்பாக இருங்க. என்றுமே நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களே, நாம் இப்போ கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி இசை மின்னல். காதிற்கினிய பாடல்களை தந்து மகிழும் நேரம் இது. இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் பொண்ணு விளையிற பூமி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வாலி, பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
6: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து. மல்லிகையே மல்லிகை என தொடங்கும் பாடல், பாடல் வரிகள் பழனி பாரதி, பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியிருக்கிறார் கே எஸ் சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம்.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தெய்வ குழந்தை அதிகை அபிநய கீர்த்தி நினைவாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தர்மபுரி நகர அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் தர்மபுரி ரோட்டரி ஹாலில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் பயன்பெறுமாறு தர்மபுரி நகர அரிமா சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர்.

0: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி கிருஷ்ண

நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் இன்று நினைத்தேன் வந்தாய், பொண்ணு உடையிற பூமி மற்றும் பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. பண்பலையில் தொடர்வது விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று

0: பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்புடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21,00,000 ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக்கா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம்

0: இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கேட்கறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் வேண்டுகொள்கிறேன்.
0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை ஒட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.
4: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
5: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
6: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க. பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। प्रभा आप टमाटर का पकड़ी ग्राम
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:42.
6: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளன. டெல்லி இஎஸ்ஐசி 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 39 இடங்கள், தியோகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிலாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2,218 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி நர்சிங், TGNM, வயது 18-30 வரை, தேர்ச்சி முறை பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹3,000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹2,400. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 13/8/2026. மேலும் விவரங்களுக்கு aimsexams.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி பிரிவில் 17 இடங்களும், துணை மேனேஜர் 8, மேனேஜர் டிசைன் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, ICWA ஆகிய டிகிரிகளில் ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு hullcrop.farmflex.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, சிஏ. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹600, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 11/8/2026. மேலும் விவரங்களுக்கு nmdcetr.farmflex.org என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. அனுபவம் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு ICSI.edu என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
5: நிலையத்தில் நேரம் 6:45.

நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவான குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.

அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் முதல் வடக்கு கடலோர கேரள வரை தமிழகம் வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகள் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடலின் சில பகுதிகள் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். தெற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

அறிவிப்புகள் நிகழ்ச்சியின் முதலாவதாக தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டில் முதுநிலை முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வருகின்ற 10/8/2026 திங்கட்கிழமை சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு நடைபெற உள்ளது. அடுத்ததாக 13/8/2026 வியாழக்கிழமை பொது கலந்தாய்வு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதுநிலை சேர்க்கையின் போது மாணவர்கள் பின்வரும் 9 ஆவணங்களின் 3 நகல்கள் கொண்டு வர வேண்டும். தேவையான ஆவணங்கள்: விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் 10th மற்றும் +2 மதிப்பெண் பட்டியல், தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல் மற்றும் நகல், ஜாதி சான்றிதழ் அசல் மற்றும் நகல், ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், போட்டோ 4. துறையின் விவரங்கள்: தமிழ், ஆங்கிலம், வரலாறு, வணிகவியல், வணிகவியல் கூட்டுறவு, கணிதவியல், புள்ளியியல் பாடப்பிரிவுகளுக்கு 2365 ரூபாயும், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடப்பிரிவுகளுக்கு 2425 ரூபாயும், கணினி அறிவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு 2625 ரூபாயும் செலுத்த வேண்டும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 ஆண்டிற்கான முதுநிலை பாடப்பிரிவுகள் MA தமிழ், MCOM வணிகவியல், MSc கணினி அறிவியலுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. இணைய வழியில் விண்ணப்பித்த மாணவர்கள் வருகின்ற 10/8/2026 திங்கட்கிழமை அன்று சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கும், 13/8/2026 புதன்கிழமை அன்று அனைத்து பாடப்பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. கலந்தாய்வில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம், மாற்றுச் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் 2 பிரதி, 10-11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல், தற்காலிக பட்டச்சான்று, தொகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், புகைப்படம் 5. சிறப்பு பிரிவினருக்கான சான்றிதழ்கள்: முதுநிலை கலை பிரிவினருக்கான சேர்க்கை கட்டணம் 1965, முதுநிலை அறிவியல் பிரிவினருக்கான சேர்க்கை கட்டணம் 2205 ரூபாயும் செலுத்தப்பட வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.gascbgm.in என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என பெண்ணாகரம் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். சீனாவிலிருந்து புறப்பட்ட ஒருவர் இந்தியாவை நோக்கி கல்வி கற்பதற்காக ஏறத்தாழ 4500 மைல்கள் மலைகளையும் பீடபூமிகளையும் கடல் மற்றும் ஆறுகளையும் கடந்து வந்து நாளந்தா பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று வெற்றி பெற்றார் என்றால் அப்படி ஒரு மனிதரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்தான் இவான் சுவாங் என்கின்ற சீன அறிஞர். இவருக்கு கல்வி கற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அப்போது இருந்த சூழல் என்ன என்றால் நாட்டை விட்டு யாரும் அனுமதி இல்லாமல் வெளியேற முடியாது. ஆனால் இவர் படிக்க வேண்டும் என்ற உந்துதலில் புறப்படுகிறார். அப்படி புறப்பட்டு செல்கிற போது இவருடைய பயணங்களை பற்றி வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இவரை தடுப்பதற்கும் இவரை கொள்வதற்குமான முயற்சிகள் பல இடங்களில் நடைபெறுகின்றன. ஆறுகளை தாண்டுகிறார். பகல் நேரத்திலே காவலர்களிடம் பிடிபட்டு விடுவோம் என்பதற்காக மணலை தோண்டி அதிலே தன்னை மூடிக்கொண்டு படுத்திருக்கிறார். இவான் சுவாங் தன் வாழ்நாளில் கல்வி கற்க வேண்டும் என்பதோடு புத்தர் பிறந்த இடத்தையும் ஞானம் பெற்ற இடத்தையும்

0: முதல் போதனை செய்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செல்வதாக பலரிடம் சொல்லி வருகிறார். இப்படி இவர் பயணப்பட்டுக் கொண்டே இருந்த போது 80 பேர் முதல் 100 பேர் வரை கொண்ட ஒரு பயணக்குழுவோடு இணைந்து கொள்கிறார். அவர்கள் எல்லோரும் இணைந்து பயணப்படும் போது ஒரு படகில சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அருகில இருந்த ஒரு தீவில் மரங்களுக்கு இடையே ஒளிந்திருந்த கடற்கொள்ளையர்கள் இவர்களை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய தெய்வத்திற்கு பலியிடுவதற்கு இவரே சரியான நபர் என்று இவரை சுட்டிக்காட்டி பேசி இவரை பலியிட அழைத்து செல்கிறார்கள். அப்போது இவர் மௌனமாக அமர்ந்து தியானம் செய்ய தொடங்குகிறார். பெரும் புயலும் காற்றும் மணல் சூறையும் உண்டானவுடன் அனைவரும் பயந்து நிற்க, அப்போது அங்கிருந்தவர்கள் அவர் ஏதோ ஒரு சக்தி பெற்றவராக இருக்கிறார், அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னவுடன் அவரும் தயங்காது, நான் என்னுடைய பெண் தெய்வத்தை வணங்குகிறேன், அதனிடத்திலிருந்து சக்தியை பெற்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் பயந்து அவரை தப்பிக்க விடுகிறார்கள். பிறகு அவர் பெரும் குன்றுகளை கடந்து மலைகளை கடந்து இந்தியாவுக்குள் வருகிறார். இந்தியாவிற்குள் காலெடுத்து வைத்த யுவான்சாங் சிராவஸ்தி என்கின்ற நதியை கடந்து புத்தர் முதல் முதலில் போதனை செய்த இடமாகிய சாரநாத்துக்கு வருகிறார். இந்த சாரநாத்தை பார்த்த பிறகு புத்தர் பிறந்த இடத்தையும் புத்த கயாவையும் பார்த்துவிட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்துடன் நடக்கிறார். அந்த காலத்தில் 2 பல்கலைக்கழகங்கள் உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்கள், ஒன்று அலெக்சாண்டிரியாவில் இருந்தது, அது தீக்கிரையான பின்பு அடுத்து மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்றால் அது நாலந்தா பல்கலைக்கழகம் தான். அங்கு தான் சென்ற அனுபவத்தை யுவான்சாங் எழுதும்போது, நான் அங்கிருக்கின்ற முறைப்படி கால்களை பண்டிகிட்டு கொண்டே ஊர்ந்து சென்று அதனுடைய தலைவராக இருந்த சைலபத்ரா என்பவருடைய திருவடிகளை முத்தமிட்ட பின்பு நான் உள்ளே சென்றேன். அது 400க்கும் மேற்பட்ட அறைகளை உடையதாக இருந்தது, பல்வேறு பகுதிகளை கொண்டதாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கு பயின்றார்கள். மிக கடுமையான சட்டங்கள் அங்கிருந்தன. நான் இருந்தபோது பகலெல்லாம் படித்து இரவெல்லாம் ஓலைச்சுவடிகளில் அரிய நூல்கள் பலவற்றை படியெடுத்து வைத்துக் கொண்டேன். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான்சாங் தன்னுடைய படிப்பை முடித்தபோது அவருக்கு ஆதரவு தந்தவர்கள் ஒருவர் வட இந்தியாவை ஆண்ட மிகச்சிறந்த மன்னர்கள் ஒருவராகிய ஹர்ஷவர்தனர். அவர்தான் குப்தர்களை வென்று மிகப்பெரிய ஆட்சியை அமைக்கிறார். அவரே யுவான்சாங்கினுடைய அறிவையும் தன்மையையும் அறிந்து கொண்டு அவர் சீனா செல்வதற்கான பேருதவியை புரிகின்றார். இப்படி இவ்வாறாக 15 ஆண்டுகள் அங்கு பயின்ற பிறகு நான் புறப்பட்டேன் என்று எழுதுகிறார். அவ்வாறு அவர் புறப்படுகிற போது 72 குதிரைகள், செல்வதற்கு யானை, அதை தொடர்ந்து 657 புத்தகங்கள், 100 சுமைதூக்குவோர், இவை தவிர 50க்கும் மேற்பட்ட குதிரைகளில் அவர் எல்லாவற்றையும் கல்வி செல்வங்கள் எடுத்து செல்கிறார். கல்விதான் முக்கியம் என்று ஒரு மனிதர் பல்லாண்டு காலமாக 15-20 ஆண்டு காலமாக பயணப்பட்டு கல்வி கற்று அதை தன் நாட்டிற்கும் கொண்டு சென்று பயனடையுமாறு செய்தார் என்றால், அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த வரலாற்றை படிக்கிற போது நமக்கும் சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. யுவான்சாங்கினுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அவருடைய பயண எண்ணத்தை நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள். கல்வி கற்க எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 7:00. நேயர்களை கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 7:05. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மனசெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய திரு இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீடுகள் தோறும் சென்று வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கடங்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு லி மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கோனூர் ஊராட்சி கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி

0: ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30 நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு, நிறுவன சவால்கள், தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் எஸ் டி ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் AI செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1 நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லீ மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 500,000 ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆண்டுதோறும் August 1 தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு என் கோபாலரத்தினம் இது குறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலகளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 வல்விலூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி August 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 கொல்லிமலையில் வல்விலூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84,00,000 ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரி அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது.

இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில் துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 1,39,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட

வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளி பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம். வயல்வெளி.
1: யார் அது? நம்ம பொன்னாத்தா வாட்டங்குது. அடடே, வா பொன்னாத்தா. என்ன விஷயம்? இந்த பக்கம் வந்திருக்கிற என்ன சங்கதி சொல்லு பொன்னாத்தா, என்ன விஷயமா வந்த?
2: அது சாயந்தரமா களி கிண்டி கீரை குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குதான் கீரை பறிக்க தோட்டத்து பக்கம் வந்தேன். நீ என்ன பண்றீங்க?
1: அது ஒண்ணும் இல்லம்மா, மஞ்ச காட்டுல ஒரு செலவு தண்ணி பாய்க்காம இருந்தேன். அத தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே காட்டெல்லாம் சுத்தி பாத்துட்டு வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கிறேன்.
2: யார் வீட்டு மாடுனா இது? பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. சாணியெல்லாம் கொல கொலன்னு போட்டுருக்கு. மாட்டு கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்னாச்சுன?
1: அட, நம்ம மாடுதாம்மா. இப்ப ஒரு ரெண்டு நாளா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை என்ன இதுன்னு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஏதாவது நாட்டு வைத்தியம் தெரிஞ்சா சொல்லுமா பொன்னாத்தா.
2: எனக்கு என்னன்னா முழுசா தெரிய போகுது. நானே அறகுறதான்.
1: அப்ப எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? யாரு சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு பொன்னாத்தா.
2: இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில மாடு வளர்ப்ப பத்தி ஒரு விவசாயி சொல்றதுக்கு இருக்காங்க. அத பத்தி கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க.
1: சரிமா சரிமா, நீ சொல்லிட்ட. நானு போயே இன்னைக்கு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியை கேக்குறேன். என்ன சொல்றாங்க, மாட்டை எப்படி வளர்த்துறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேமா.
2: சரினே, நீ கேட்டுட்டு சொல்லு. உன் சந்தேகம் போச்சா இல்லையான்னு நானும் கேக்குறேன்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு குறித்து பாகலஹள்ளி ஜி மல்லிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர்த்தி அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: இந்த மாடு வச்சிருக்கேன், ரெண்டு மாடு.
3: சரிங்க, விவசாயம் பண்றீங்க?
4: விவசாயம் பண்றேன்.
3: சரிங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
4: ரெண்டு மாடு வச்சு.
3: சரிங்க, ரெண்டு மாடு பால் கறக்குதுங்களா?
4: ஒரு மாடு பால் கறக்குது, ஒரு மாடு சனியா இருக்குது.
3: எப்படி மாடு வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? இந்த ஒரு விலங்கு பாதுகாக்கணும் அப்படின்னாலுமே கூட அதை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அது நமக்கும் நல்லது, அந்த மாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எந்த அளவுக்கு அந்த மாடை பராமரிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த கொட்டாயை சுத்தமாக வச்சுக்கிறீங்க? காலையில் எழுந்திரிச்சதும் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
4: காலையில் இருந்து சாணியெல்லாம் வாரி எல்லாம் கொட்டி எல்லாம் கூட்டிட்டு மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு புல்லெல்லாம் போட்டுருவோங்க.
3: சரிங்க. இப்போ மாடு அந்த இடம்லாம் வந்து ஒரு சில மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு சகதியாக இருக்கும். அதுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க?
4: மண் நரம்பெல்லாம் கொட்டி சுத்தம் பண்ணி எல்லா பேர் கூட்டி விட்டு
3: சமம் பண்ணிடுவீங்க. சரிங்க. மாடு வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப ரேர் தான், கொழுப்பாட்டுறதா இருக்கட்டும், யாருமே டெய்லி மாட்டை வந்து குளிப்பாட்ட மாட்டாங்க. ஆனாலும் ஓரளவுக்கு பராமரிக்கணும் இல்லையா மாட்டையும்? எத்தனை வாரத்துக்கு ஒரு முறை குளிக்க வைப்பீங்களா, இல்லை எந்த மாதிரி பண்ணுவீங்க?
4: ஒரு வாரத்துக்கு ஒரு முறை குளிக்க வைப்பேன்.
3: வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க. சரிங்க. இப்போ மாடு வச்சிருக்கிறீங்க போது பால் கறந்து எப்படி பக்கமே ஊத்துறீங்களா, என்ன
4: சொசைட்டி இருக்குது பக்கம், பால் கொம்பு ஊத்திட்டு வரேங்க.
3: சரிங்க. இப்போ வந்து இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் செனை பண்ணி உடனே வித்துருவாங்க. அது வந்து மறுபடியும் வித்துட்டு அந்த காசை வச்சு மறுபடியும் ஒரு கண்ணுக்குட்டி வாங்குவாங்க, வளர்க்குவாங்க. நீங்க எந்த மாதிரி பண்றீங்க?
4: நாங்க வந்து பால் கறக்கறங்க, செனை பண்ணி விற்கிறதில்ல. பால் சொசைட்டிக்கு வித்துட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் வச்சுக்கிறேங்க.
3: சரிங்க. இப்போ மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக வர்றது வந்து இந்த தொண்டை மாரியம்மனா தொண்டை நோய் வரும். அதே மாதிரி கோமாரி நோய் வரும். அதிகமாக இதுதான் வந்து வரும். அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் மாட்டுங்களுக்கு நிறைய நோய் வரும். அந்த மாதிரி எதுவும் வந்தது உண்டா, இல்லை வந்து பார்த்துருக்குறீங்களா?
4: வந்து கட்டியெல்லாம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கூட்டின்னு வந்து எல்லாம் பார்த்து சரி பண்ணி.
3: எதனால வந்ததுன்னு சொன்னாங்க டாக்டர்? எதுவும் சொன்னாங்களா?
4: சொன்னாங்க கட்டி இந்த மாதிரி வரும், நீங்கள் வந்து அதை பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டின்னு போய் எல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டுங்க. நல்லா இருக்குது
3: இப்ப நல்லா இருக்கு. சரிங்க. தடுப்பூசி எல்லாம் சரியா போட்டுறீங்களா?
4: தடுப்பூசி எல்லாம் போட்டுங்க.
3: எங்க போய் போடுறீங்க?
4: ஹாஸ்பிட்டல்.
3: இங்க பக்கம் எங்க இருக்கு?
4: இங்க நல்லம்பள்ளியில இருக்குது.
3: நல்லம்பள்ளி நம்மளோட கால்நடை மருத்துவத்துக்கு வரீங்க. சரிங்க. இந்த மாடு பராமரிக்கிறதுல எப்படி இந்த தீவனங்கிறது ரொம்ப முக்கியம் மாட்டுக்கு. இந்த பூசாலாம் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க, பூசால என்னெல்லாம் கலந்து கொடுக்குறீங்க தண்ணியில?
4: பூசா வந்து அந்த புளக்க பூசா எல்லாம் போட்டு கலந்து கொடுக்குறேங்க. தண்ணி
3: புண்ணாக்கு எல்லாமே கலந்து கொடுப்பீங்க. சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தண்ணி காட்டுவீங்க?
4: காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. மூணு முறை தண்ணி காமிக்கிறேங்க. புல்லும் வந்து சாயந்தரம் மதியம் எல்லாம் போடுறாங்க. மேய்ச்சலுக்கும் கொஞ்சம் விடுறாங்க.
3: மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. வெயில் ரொம்ப மாடுங்களும் ஒரு சில, ஏன்னா எருமை மாடு கூட கொஞ்சம் வெயில் தாங்குன்னு சொல்லுவாங்க. நாட்டு மாடுனா நல்லாவே வெயிலில் உழவு பண்ணும், எல்லாம் பண்ணும்.

0: இனிய இரவு வணக்கம் அன்பு நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: இந்த இப்ப இருக்கிற ஜெர்சி மாடுங்களாம் அவ்வளவுக்கு வெயில் தாங்காது இல்ல? எப்படி வெயில் தாழ மேய்ச்சல் கூட்டு போறீங்களா, என்ன பண்றீங்க?
1: வெயில் தாளத்தான் 10 மணி ஆனா புடிச்சுன்னு வந்துடுவாங்க, திருப்பி சாயந்தரம் தான் மேய்க்கிறதுக்கு கொண்டு போவாங்க.
0: சரிங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீவனத்திலே வந்து உலர் தீவனம் அடர் தீவனம்லாம் இருக்குது, காஞ்ச புல் போடுறது பச்சை புல், அது எப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறீங்களா இல்லை ஒரே மாதிரி தான்?
1: இல்லை, வைக்க புல் கொஞ்சம் போட்டு தீவன புல் கொஞ்சம் போடுறேங்க.
0: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
1: 2 ஏக்கர் நிலம் இருக்குது.
0: 2 ஏக்கர் நிலத்துலையும் விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை எப்படி?
1: நெல் கொஞ்சம் போட்டுங்கிறேங்க, கடலக்காய் கொஞ்சம் போட்டுங்க.
0: சரிங்க, நெல் போட்டு எடுத்துட்டீங்களா?
1: ஆ, எடுத்துட்டேங்க.
0: இப்போ ஆனால் இந்த சீசன் வந்து கடலை சீசன் தான் இல்லை? சரிங்க, கடலைனா எப்படி இப்போ என்ன பருவத்தில் இருக்கு, விளைச்சலுக்கு வரப்போகுதுங்களா இல்லை?
1: இல்லை, வேலை இப்போ கொத்தி விட்டுனுங்கிறேங்க. இன்னும் மழையே இல்லை விளைச்சல்.
0: ஆனால் நிலக்கடலைக்கு அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது இல்லைங்களா? ஓரளவுக்கு இருந்தால் போதும். எப்படி உரம்லாம் எப்படி போடுறீங்க? அடி உரம் இந்த டிஏபி எல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி போடுறீங்க?
1: அது கொத்தி உரம் போடணும், களையெல்லாம் எடுத்துக்கிட்டு.
0: களை எடுத்து போடணும். சரி, இப்போ வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா இல்லை வேலைக்கும் போடுறீங்களா?
1: வீட்டுக்கு மட்டும் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஆடிக்கிறேங்க.
0: சரிங்க, இப்போ சமையலுக்கு கொஞ்சம் கடலை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, இந்த களை எடுக்கிறது எப்படி, ஆள் வச்சு பண்ணுறீங்களா இல்லை நீங்களே எடுத்துடுறீங்களா?
1: நாங்களே போற வீட்டி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம்.
0: நீங்களே எடுத்துருவீங்க, அதனால சேராது. அப்பப்போ பார்க்குறப்ப
1: கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோங்க.
0: இப்போ வந்து இந்த மருந்தெல்லாம் அடிக்காமல் நிறைய பேர் இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாறிட்டு வராங்க. நமக்கு நம்ம வீட்டுக்குன்னு செஞ்சுக்கும் போது நமக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு செய்கிறப்போ நிறைய பேர் இந்த மருந்தடிக்காமல் செய்வோம், விளைச்சல் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல மருந்தடிக்காமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செஞ்சிட்ருக்குறாங்க. பஞ்சகவ்யம் பயன்படுத்துகிறாங்க, பஞ்சகவ்யம் தயாரித்து போடுறது, இந்த மீன் அமிலை கரைசல் இதெல்லாம் பண்ணுறாங்க. இயற்கை முறையில் இந்த மருந்தடிக்காமல் பண்ணணும்லாம் ஏதாவது யோசனை இருக்கா, பண்ணியிருக்கீங்களா?
1: ஆமாம், நம்ம வீட்டுக்குறத பற்றி மருந்து அடிக்கிறதில்ல, பூச்சித்தன்னாலையும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பார்த்து.
0: இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலான்னு ஐடியா இருக்குங்களா?
1: பண்ணணும்.
0: சரிங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க?
1: எங்கள் வீட்டில் பசங்க 2 பேர் இருக்கிறாங்க.
0: சரி, இருக்கிறோம். எப்படி நீ எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்ணுறீங்களா, அவங்க வேலைக்கு போகிறாங்களா?
1: வேலைக்கு போகிறாங்க, சாயந்தரம் வந்து எல்லாம் விவசாயம் பண்ண நானும் செய்வேன்.
0: சரிங்க, இப்போ வந்து நிலக்கடலை போட்டிருக்கீங்கன்னா நிலக்கடையில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பூச்சி, இந்த அந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும், இலை ஒரு மாதிரி பழுப்பு நிறமாலாம் மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தெல்லாம் என்ன மருந்து திரும்பவும் அடிப்பீங்களா?
1: அடிக்கணும்,
0: தேர்ந்தெடுத்து விதைக்கணும் இல்லைங்களா. இந்த மண் பரிசோதனை விதை பரிசோதனைலாம் இருக்கு இல்லையா, நம்மளோட அறிவியல் ஆராய்ச்சி மையத்திலே பண்ணுறாங்க. இங்கே நல்லம்பள்ளியில் வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குல்ல, அங்கேயும் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இதுவரை பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணதில்லையா?
1: இல்லை, பண்ணதில்லை.
0: ஆனால் இதுக்கு மேலேனா ஏன்னா நிறையா மருந்து அடிக்கிறதுனால நம்ம பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதுனால நம்மளோட மண்ணும் வந்து தரம் குறைஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தோன்னா நல்லா உழவு ஓட்டி நாட்டு மாடு வச்சு இயற்கையான முறையில் பண்ணியிருப்பாங்க. மண்ணும் வந்து நல்ல தரமான மண்ணாக சத்தான மண்ணாக இருக்கும், மண்ணிலேயே சத்து இருக்கும். இப்போல்லாம் நம்மளுடைய மண்ணிலே பார்த்தோன்னா மண்புழுவே பார்க்கறது கஷ்டமாக இருக்குது, மண்புழுவே இருக்குது. ஏன்னா மண்புழு வந்து நம்ம விவசாயியோட நண்பன் சொல்லுவாங்க. மண்புழு இருக்குனாலே அங்கே வந்து நல்ல ஒரு தரமான மண் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் இல்லை, நான் பூச்சி அடிச்சு அதனால் இது மாதிரி நம்ம மண்ணோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடியும் விதையை வந்து பரிசோதனை பண்ணிட்டு அப்புறமா விதையை விதைச்சோம் அப்படின்னா நல்ல மகசூலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துறதுனால இனிமேல் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணி பாருங்க.
1: சரிங்க.

0: இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நெல் போட்டிருந்ததா சொன்னீங்க, நெல் எப்படி 3 மாசம் பயிர் இல்லைங்களா, எப்படி இந்த நெல் வந்து நாத்து நட்டு இது பண்ணீங்களா, நான் நாத்து வாங்கிக்கிட்டீங்களா இல்லை நாத்து நீங்களே விட்டீங்களா?
1: நாத்து விடணும், நாத்து விட்டு பிடுங்கி சேரெல்லாம் கலக்கி மருந்தெல்லாம் அடிச்சு அப்புறமா நடணும்,
0: நாத்து
1: நாட்டு நடணும்.
0: சரிங்க, இந்த பயிரெல்லாம் ஒரு சில டைம்ல இந்த மழை காலத்துல பயிர்லாம் நிறைய வந்து இழப்பீடு வருது இல்லைங்களா, பயிர் விளைச்சல் குறைஞ்சிருது இல்லைன்னா பயிர் இந்த மழையில் அடிச்சிட்டு போயிருது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயிர் காப்பீடுன்னு இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க, பயிருக்கு இவ்வளோன்ற நமக்கு வந்து இழப்பீடு கொடுப்பாங்க, அந்த மாதிரி எதுவும் பயிர்

0: காப்பீடு எதுவும் பண்ணது உண்டுங்களா, இல்லை அந்த மாதிரி எதுவும் இப்போ வர தேவைப்பட்டது இல்லையா?
1: இல்லை இல்லை இல்லை,
0: தேவைப்பட்டதில்லை.
1: இல்லை.
0: சரிங்க, நெல் வந்து வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா இல்லை வெளியில் வேலைக்கும் போட்டுறீங்களா?
1: இல்லை, வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறேங்க.
0: வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெல் வயல்லே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஒரு சில நெல் வியாபாரிங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்குன்னு வச்சுக்கும் போது நம்ம அதை பாங்கு பண்ணி வைக்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல இடம் இல்லாதவங்க, அதாவது நெல் பாங்கு பண்ணி வைக்கிறதுக்கு, நெல் மூட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க வயல்லே கூட வித்துடுறாங்க. நம்ம வீட்டுக்குன்னு வைக்கும் போது அதை பாங்கு பண்ணி வைக்கணும் இல்லையா? எந்த மாதிரி பூச்சியெல்லாம் வராமல் எந்த அளவுக்கு வைக்கிறீங்க நீங்கள்?
1: நெல்லெல்லாம் நல்லா காய வச்சு மூட்டை பிடிச்சி தைச்சி வச்சுருவோங்க. நம்மளுக்கு தேவையானது அரிசி சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க.
0: பூச்சி பிடிக்காம எப்படி பார்த்துக்கிறீங்க?
1: நல்லா காய வச்சு மூட்டை தைச்சி போட்டுருணும்.
0: மூட்டை பட்டி வச்சுட்டா பூச்சி வரதில்ல அளவுக்கு
1: வராது.
0: எப்படி நீங்கள் வந்து பச்சரிசியாகவே இது பண்ணிக்கிறீங்களா இல்லை ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் அப்படி போட்டு சாப்பிட்றீங்களா?
1: பச்சரிசியாகவும் செய்யலாம், இல்லை வேசி கூட செஞ்சு
0: சாப்பிட்டுக்கலாம். சரி, அது அவங்கவுங்க டேஸ்ட் பொறுத்து இல்லைங்களா. ஆனால் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் எல்லாருமே இந்த ஆஃப் பாயில் ஃபுல் பாயில்னு பண்ணிக்கிட்டதுனால, ஏன்னா அப்போ வந்து பச்சரிசியாக தானே எல்லாருமே சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாம் பாயில் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம வீட்டுக்குன்னு அரைச்சிக்கும் போது நம்ம அந்த பாலிஷ் போடாமல் நம்ம ஆஃப் பாயில் மட்டும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குது இப்போ நீங்கள் கடையில் வாங்கியும் சாப்பிட்ருப்பீங்க அரிசி, நீங்களாக விளைவிச்சு சாப்பிட்ற அரிசிக்கும் எப்படி இருக்குது டேஸ்ட்டு வித்தியாசம் தெரியுது?
1: நம்மளே அரைக்கிறது வந்து நல்லா இருக்கும், கடையில் வாங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக
0: கொஞ்சம் சத்துலாம் இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நம்மளே இது பண்ணும் போது அந்த கஞ்சி குடிச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மருந்தடிக்காம இன்னும் நம்ம இயற்கையான முறையில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூட நம்மளுடைய அந்த இது நல்லா இருக்கும் இல்லைங்களா. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன, இப்போ கடலை போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, கடலை எடுத்து எப்படி எந்த மாதிரி பராமரிச்சு வைப்பீங்க? வீட்டுக்குன்னு வைக்கும்போது கடலை எந்த அளவுக்கு எல்லாம் பறிச்சு எப்படி பண்ணிச்சு
1: எல்லாம் இது காய வச்சு எல்லாம் அதையும் மூட்டை தைச்சி வச்சிடணும் பத்திரமா, இல்லைன்னா அதுவும் வந்து பூச்சி அரிசிடும்.
0: ஆனால் வந்து கடலையும் நல்லா காய வச்சு, நல்லா ஒரு தானியமாக இருந்தாலும் காய வச்சு வைக்கணும் இல்லைங்களா.
1: அடிக்கடி காய வச்சு பார்த்து எடுத்து பத்திரமா வச்சு.
0: சரிங்க, இப்போ மாட்டுக்கு வேற எதுவும் வயல் எதுவும் வேற மாட்டுக்குன்னு தீவனத்தட்டு போடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டிருக்கீங்களா?
1: தீவனத்தட்டு கொஞ்சம் போட்டுங்க.
0: சரிங்க, அது மாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தீவனத்தட்டே போட்டு கூட அவங்க மாட்டுக்கு போக மற்றபடி வியாபாரமும் பண்ணுவாங்க, அதை கட்டு கட்டி விற்பாங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலைங்களா நீங்க?
1: எங்களுக்கு மட்டும்தான்,
0: மாட்டுக்கே சரியா போயிடுது. இப்போ மாடு எப்படிங்க, இப்போ வந்து நைட் நேரத்துலேயும் தீவனம்லாம் போடுறீங்களா இல்லை சாயந்தரம் கட்டினதோட சரியா?
1: இல்லை நைட்டும் போடுறேங்க.
0: போடுறீங்க. சரிங்க, இப்போ வந்து நிலக்கடலை போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வேற எதுவும் போடுற ஐடியா இருக்குங்களா?
1: தண்ணி இருந்தால் போடலாம்,
0: தண்ணி கம்மியாக இருக்கு. இப்போ வரப்போகிறதுல எதுவும் தென்னை மரம் அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? வாழை மரம் வைப்பாங்க, தென்னை மரம்
1: வரப்போகிறதுல வச்சுங்க.
0: எத்தனை மரம் இருக்கும்?
1: 10 மரம்.
0: ஒரு 10 மரம் இருக்கும். எப்படி காய் எடுத்து நீங்களே உங்க வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கிறீங்களா?
1: மட்டும்தான்.
0: சரி, எண்ணாட்டி வச்சுக்கிறீங்க அதுவுமே கூட?
1: சரிங்க.
0: இப்போ இந்த பயிர்லாம் பண்றோம் அப்படின்னா வந்து ஊடு பயிரா வேற எதுவும் போடுவாங்க? ஊடு பயிர் இந்த துவரை போடுவாங்க, வரப்புல
1: போட்டுங்க,
0: அதெல்லாம்
1: சுத்தி போட்டுங்க.
0: வீட்டுக்கு, அதுவும் வீட்டுக்கு வச்சுக்கிறீங்களா இல்லை எப்படி?
1: இல்லை இல்லை, வீட்டுக்கு தான்.
0: வீட்டுக்கு மட்டும். சரிங்க, இப்போ இந்த பால்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால் அப்படியே கறந்து சொசைட்டியில் ஊற்றுறதை விடவும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பால் நல்லா கறந்து அதை மதிப்பு குட்டியெல்லாம் நிறைய பொருள் பண்ணுறாங்க. பாலை வந்து நெய்யாக மாற்றி விற்கிறாங்க, இல்லை வந்து இப்போலாம் பார்த்தோன்னா இந்த பன்னீர் செஞ்சு விற்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி பண்ணுற ஐடியா எதுவும் இருக்குங்களா? உங்கள் பசங்க எதுவும் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாமா, பால் நம்மளே இது பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா இல்லை அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு பண்ணுற எதுவும் ஐடியா இல்லைங்களா?
1: இப்போதைக்கெல்லாம் பண்ணுறது இல்லை,
0: இப்போதைக்கு இல்லை, ஏன்னா கம்மியாக தான் கறக்குது. ஏன்னா அதனால இப்போ 2 ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, வேறு என்ன அடுத்து இப்போ நிலக்கடலை எடுத்துகிட்டு அடுத்ததான் எதுவும் போடுற மாதிரி இருக்குங்களா இல்லை?
1: எடுத்துட்டா தண்ணி இருந்தால் ஆரி பயிர் கூட நடவுங்க,
0: ஆரியம் எள்ளு இந்த மாதிரி எல்லாம் போடலாம். சரிங்க, இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமரம் மாந்தோப்பு வச்சு விட்டுடலாம், மாமரம் வைக்கலாம் இல்லை தென்னை மரமே தென்னங்கன்று வாங்கி வச்சிடலாம் அப்படியெல்லாம் கூட யோசிப்பாங்க. நீங்கள் என்ன அந்த மாதிரி எதுவும் இருக்கா இல்லை வீட்டுக்கு தேவைப்படுறது போட்டுக்கலாம் இருக்கீங்களா?
1: வீட்டுக்கு தேவைப்படுறது மாட்டுக்கெல்லாம் வேணும், அதெல்லாம் எதுவும் வைக்கிறது.
0: சரிங்க, கோழி எதுவும் வச்சுருக்கீங்களா?
1: கோழி இருக்குது.
0: ஒரு எத்தனை கோழி இருக்கும்?
1: 10 கோழி இருக்குது.
0: 10 கோழி, நாட்டுக்கோழி வச்சுருக்கீங்க?
1: நாட்டுக்கோழி.
0: சரிங்க, அது அப்படியே வயல்லே மேய விட்டுருவீங்களா இல்லை எப்படிங்க?
1: வயல்ல மேயும், சாயந்தரம்னா மரங்கும் மரத்தில் ஏற்றி விட்டுருவோம்,
0: அப்படியே போயிடும் அதுவாகவே. சரிங்க, இப்போ கோழிக்குன்னா என்ன தீவனம்? இப்போ ஒரு சிலர் அரிசி மட்டுமே கொடுப்பாங்க.

0: அது இல்லாமல் நல்லா வளரணும்னா என்ன வேற என்ன தானியெல்லாம் கலந்து கொடுக்கலாம்?
1: ஆரியம், சோளம், கம்பு எல்லாமே கலந்து போடணும். அரிசி மட்டும் போடக்கூடாது.
0: போட்டால் வராது?
1: வராது.
0: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நம்ம கைனி காட்டில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து அவ்வளோக்கு ஆள் கிடைக்கிறதுல எல்லாம் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க. களை பறிக்கிறதுக்கு இல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கே கூட ஆளுங்க இருக்கிறதில்ல, எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க வேலைக்குன்றாங்க. உங்கள் ஊரில் எப்படி ஆளுங்க இருக்காங்களா இல்லை கிடைக்கிறது இல்லையா?
1: கிடைக்கிறதில் தான், இங்கே
0: ஆளுங்க கிடைக்கிறது இல்லை.
1: நாங்களே முடிஞ்ச அளவுக்கு
0: பண்ணிக்கிறீங்க நீங்களே? சரிங்க. அது போக இல்லை பக்கத்து கைனியில் அந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க தேவைப்படுறப்ப, இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கைனியில் வந்து வேலை செஞ்சால் இப்போ நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்க கைனி கூப்பிட்டு வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் போய்க்கிறீங்களா?
1: போயிருங்க.
0: சரிங்க. வேற எதுவும் இந்த மாதிரியான பயிருங்களை தாண்டி இந்த பழங்கள் காய்ங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கிறீங்களா? தக்காளியாக இருக்கட்டும், கத்திரி, இந்த மாதிரி வெண்டை வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை இதை வேறு எதுவும் பண்ணதில்லையா?
1: பண்ணலை,
0: எல்லாம் எதுவும் பண்ணதில்லை. இப்போ ஒரு சில பேர் இப்போ வயல் இருக்குன்னா கொஞ்சம் நெல்லோ கடலையோ போட்டுட்டு ஒரு சில இடத்துல நான் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிங்க அந்த மாதிரி போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனால் பண்ணதில்லை, ஃபுல்லாகவே உழவு ஓட்டி நீங்கள் பண்ணிடுறீங்க.
1: சாப்பாட்டுக்கு வேணுமில்ல, நெல் அது போல.

0: சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்போ தாத்தா பாட்டி செஞ்ச விவசாயமும் இப்போ நிறைய விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்தே உங்கள் தாத்தா பாட்டி செய்கிற விவசாயம்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க என்ன மாதிரியெல்லாம் செஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க?
1: வந்து நல்லா விளையும், நல்லா ஆரியும், சோளம், அவரைக்கொட்டை, தண்ணிங்கொட்டை, பச்சை பயிறு எல்லாமே நல்லா விளையும். இப்போ இன்னுமே விளையிறது

0: இல்லை, சோளப்பயிரே கொஞ்சமாக அப்போல்லாம் உயர உயரமாக இருக்கும்,
1: உயரமாக இருக்கும், இப்போ குறைஞ்சிச்சு, எல்லாம் ரகம் மாறிடுச்சு
0: மாறிடுச்சு.
1: இல்லைங்களா?
0: சோளப்பயிரே வளர்றதில்ல, மழையே இல்லை.
1: அதான் தான்
0: அப்போ வந்து நல்லா மழை பெய்யும், நல்ல தானியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும்,
1: மண்ணும் நல்லா தரமாக இருந்தது, விதைங்களும் தரமாக இருந்தது இல்லைங்களா?
0: அப்போல்லாம் தலை போட்டு தான் நெல்லெல்லாம் பயிர் நட்டு அறுக்கிறது,
1: உழவு ஓட்டி
0: ஓட்டி தலை போட்டு.
1: என்ன தலைலாம் போடுவீங்க அப்போ?
0: எல்லா தலையும், வேப்பந்தலை எல்லாம் நிறையா தலை, எல்லா தலையும் அறுத்து கொண்டு வந்து ஏர் ஓட்டி கலக்கி அந்த தலையை போட்டு ஆளுங்களே காலிலேயே மெரிக்கிறது. மெரிசி அது ஒரு வாரம் விட்டு ஊற வச்சு நெல் நாற்று ஃபஸ்ட்டு விட்டு வச்சிடறது, அப்புறமா பிடுங்கி நடுறது. நட்டால் நல்லா வளரும், மருந்தெல்லாம் அடிக்க தேவையில்லை
1: அந்த காலத்தில்.
0: அந்த காலத்தில்
1: சரிங்க. ஆனால் இப்போ வந்து மருந்து அடித்தாதான் பயிர் பண்ண முடியுது
0: இல்லைன்னா பூச்சி. ஆமாம், பூச்சி.
1: அப்போலாம் வந்து எப்படி, அப்போ உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செய்கிறப்ப எப்படி நாட்டு மாடுலாம் வச்சுருந்தாங்க?
0: நாட்டு மாடு தான் இருக்கும்,
1: வேற எதுவும் இருக்காது. இப்போ
0: தான் மாடு இருக்காது, கோழி எல்லாமே நாட்டுக்கோழி தான் இருக்கும். இந்த கோழியெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த நாட்டுக்கோழி ஆடு ரெண்டு மட்டும்தான் அறுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து எதுவுமே நல்லா இல்லை.
1: அதான் அதான். ஆனால் இப்போவும் நிறைய பேர் அது அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும், இயற்கையான முறையில் கோழி வளர்க்குறதா இருக்கட்டும், மாடு நாட்டு மாடெல்லாம் திரும்பவும் வந்துட்டுருக்குது, திரும்பவும் மாட்டு மாடு வாங்கி வளர்க்குறாங்க, உழவுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன, ஒரு சில இடத்துல மட்டும் அது இன்னும் அதிகமாக இது பண்ணுறதில்ல. இருந்தாலும் அதெல்லாம் தொடர்ந்து அதை வந்து பண்ணணும். நிறைய பேர் இப்போ உங்கள் பசங்க மாதிரி இருக்க இளைஞர்கள்லாம் எடுத்து விவசாயத்தை திரும்ப பண்ணால் கண்டிப்பாக விவசாயம் மீண்டும் செழிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களோட விவசாய அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. இந்த விவசாய பணி தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, நன்றி.
2: நேயர்கள், இதுவரை மாடு வளர்ப்பு குறித்து பாகலஹள்ளி ஜி மல்லிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர்த்தி அவர்கள்.
3: என்னன்ன நிகழ்ச்சிய கேட்டீங்களா?
4: நல்லா கேட்டேன் பொண்ணாத்தா. மாடு வளர்க்கறது எப்படி, மாடு வளர்ப்புல மாடுகளுக்கு ஏற்படும் நோய்கள் என்ன, அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு எப்படி தொழுவம் அமைக்கணும் அப்படிங்கிற எல்லா செய்தியும் புட்டு புட்டு வச்சுட்டாருல்ல. நீ சொன்னது நல்ல பயனுள்ள செய்தியா தான் இருக்குது. சரிம்மா சரிம்மா, கீரையை பறிச்சிட்டு போயே குழம்பு வச்சு அண்ணனுக்கும் ஒரு உருண்ட களி கொண்டு வந்து கொடு. சரியா?
3: சரிண்ணே. சரி மாடசாமி அண்ணே, நானும் போய் களி செஞ்சு கொண்டாறேன்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நேர்களே, நாம் இதுவரை கேட்டது வயல்வெளி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நேயர்களினை கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லொடு விளையாடு. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94868110 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும்,

0: மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் விதிமுறைகள் என்று சொன்னால், ஒரு வார்த்தை கொடுக்கப்படும், அதிலிருந்து 5 வார்த்தைகள் நேயர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சரியாக சொல்லும் நேயர்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லப்படும், பரிசு பாடல் வழங்கப்பட மாட்டாது. இணைப்பிலையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா, இனிமையான இரவு. வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: மங்களபுரத்திலிருந்து ராஜசேகரிங்கய்யா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாங்களா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான சொல் உருளைக்கிழங்கு.
1: உருளைக்கிழங்கு? ஐயா, உருளை.
0: உருளை,
1: அப்புறம் வந்து கிழங்கு.
0: கிழங்கு,
1: அப்புறம் கிழக்கு.
0: கிழக்கு,
1: ஆமா. உருளைக்கிழங்கு
0: கிழக்கு, ஆமா.
1: அப்புறம் கிளை.
0: கிளை,
1: அப்புறம் வந்து குலை.
0: குலை,
1: ஆ.
0: சரிங்க.
1: குரு.
0: குரு, சரிங்க. வெற்றியாளர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: அது நல்லபள்ளி நவீன் மகேந்திரன் அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
2: வணக்கம், பேர் சொல்லுபவர் பண்பள்ளி வழி இருந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க சார்.
0: உபகரணங்கள்.
2: உப
0: உபகரணங்களா
2: சார்?
0: உபகரணங்கள்.
2: உப
0: உப
2: கல்.
0: கல்.
2: உபகர
0: உபகரணம் என்னங்க
2: சார்? கரங்கள்.
0: என்னங்கய்யா?
2: கரங்கள். கரங்கள்.
0: கரங்கள்.
2: கரம்.
0: ஐயா, இம்மு இல்லைங்களேங்க
2: சார். உபகரணங்கள். கல். கல் சார், கல் வரும்.
0: சரிங்க, கல்.
2: எத்தனை சார்
0: சொல்லுங்க, என்ன சொல்லுங்க.
2: தமிழ்
0: வார்த்தை தான்.
2: நமக்கு
0: கரைதாங்க. நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான வார்த்தை கண்டுபிடித்தல்.
3: கண்டுபிடித்தல்.
0: பிடித்தல்.
3: தல் அப்படின்னா தாடை அப்படின்னு அர்த்தம்.
0: என்னங்க?
3: தல்
0: பிடித்தல்.
3: கடுனா
0: சரிங்க. வாழ்த்துக்கள் சந்திரசேகர், நீங்க வெற்றியாளாயிட்டீங்க.

0: கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்

0: ஏர்செல்சின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை செல்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நிலையத்தில் நேரம் 8:09. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
7: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
8: கண்ணீப்பன்.
7: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை பத்திரிகையாளர்.
8: பத்திரிகையாளர்,
7: என்னங்க?
8: பத்திரிகையாளர்.
7: பத்திரிகையாளர், சரிங்க.
8: பத்திரிகை,
7: பத்திரிகை,
8: பதி,
7: பதி, பதினா என்னங்க?
8: பதி போடுதல் செடி.
7: சரிங்க.
8: பரி.
7: பரி.
8: பகை.
7: பகை. நல்ல முயற்சிங்கய்யா, நன்றி. இணைப்புலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம்.
7: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? சலவை இயந்திரம். சலவை இயந்திரம்.
9: சலவை இயந்திரமா? சலவை.
7: சலவை.
9: சாலை.
7: சாலை. சா வராதுங்களே.
9: சாலை
7: இல்லைங்க, சாப்பக்கம் கால் வராது.
9: சலவை.
7: நன்றி.

0: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க.
0: நாட்டு சர்க்கரை.
1: நாட்டு சர்க்கரை. நாடு.
0: நாடு.
1: சர்க்கரை.
0: சர்க்கரை.
1: கரை.
0: கரை.
1: கரை. அதான் அவ்வளோதான் முடியும்.
0: நன்றி.
1: நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா
4: கொடிகளுக்கு 6369252381.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: நிலையத்தில் நேரம் 8:14. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளித்தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:26. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: காரியமங்கலம் வட்டம் எங்கிட்டி பீமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
1: கொடுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: உளுத்தம் பருப்பு.
1: உளுத்தம் பருப்பா?
0: ம்.
1: பருப்பு.
0: பருப்பு.
1: உப்பு.
0: உப்பு.
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, உப்பு.
1: பருப்பு.
0: அதான் சொல்லிட்டீங்களே.
1: பரு.
0: பரு. என்ன பருனா? என்னங்க
1: சாப்பிடுறது
0: பருனா? சாப்பிடுறதா?
1: ஆமாங்கய்யா.

0: அப்படி எதுவும் இல்லைங்கய்யா.
1: நன்றி.
0: நன்றி. இனிப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. ஆமாங்க, உங்களுடைய இணைப்பு சரியா கேட்கல. இணைப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலம், கொடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
2: கொஞ்சம் முயற்சி வந்து பாக்குறேன்.
0: குளிர்சாதன பெட்டி.
2: குளிர்சாதன பெட்டிங்களா? குளிர்
0: குளிர்
2: பெட்டி
0: பெட்டி
2: குளிர்சாதன பெட்டி.
0: முயற்சி செய்யுங்க.
2: சதம்
0: சதம்
2: சதம் பத்து
0: இல்லைங்க, சதம் வராதே, சாதாரணம் வரும். சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சீங்க, நன்றி. இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: பாலு, திருப்பூர் மாவட்டம், குன்னத்தூர்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
3: கொடுத்துடலாங்க ஐயா.
0: வாடிக்கையாளர்.
3: வாடிக்கை
0: வாடிக்கையாளர்
3: வாடிக்கையாளர்
0: சொல்லுங்க.
3: வானம்
0: வானம். ஐயா, இங்க நாவே வரலையே.
3: சரிங்க ஐயா, ஓகே,
0: முயற்சிக்கு நன்றி. இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: நான் தருமபுரி மதிவன் பாலை மோகன் பேசுறியா.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை சலவை இயந்திரம்.
4: ஐயா,
0: சலவை இயந்திரம்.
4: சலவை இயந்திரம் திறம்.
0: என்னங்க ஐயா?
4: திறம் திறம்
0: திறம்.
4: சரம்
0: சரம். சரிங்க,
4: ஒரு சொல் வாக்கியம். வை
0: வை
4: வைனா கீழே வை.
0: சரிங்க சரிங்க. இன்னும்
4: சலவை
0: சலவை.
4: அப்புறம் இயந்திரம்
0: இயந்திரம்.
4: அஞ்சு வந்துருச்சுங்களா?
0: ஐந்து வந்துருச்சுங்க.
4: ஐயா ஒரு கைத்தட்டல் கொடுங்கய்யா.
0: வாழ்த்துக்கள் ஐயா, கைத்தட்டல் இல்ல, வாழ்த்துக்கள். நன்றி
4: நன்றி.
0: நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். பல காலமா மக்களுக்கு காமனா ஒரு விஷயம் இருக்கும், அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விவசாய முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், அதாவது வறண்ட பகுதிகளில் அதிகமா இருக்கும் இந்த முள். ஏன்னா இது வந்து வறட்சியை மிக எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தாங்கக்கூடிய முள் இது. ஸோ விவசாய முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அதாவது என்னென்னா வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்க கொண்டு வந்து போகிறான், தூவிட்டு போயிட்டான் ஹெலிகாப்டரில் இந்த விதையை, அதனால் போகிறான் நிறைய இடத்துல இருக்கும், அங்கிருந்து வந்தது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் இந்த முள் குத்துனா அவ்வளோதான், விவசாய முள் ஏறி அதாவது விறகு வெட்ட போவாங்க, இந்த முள்ளையே விறகு வெட்டுவாங்க, விறக வெட்டுவாங்க, வெட்டி விற்பாங்க அல்லது வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முள் குத்தி காயமாயிடும். யூஸ்வலாக கிராமப்புறத்தில் இந்த மாதிரி இருக்கிற மக்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கன்னா அது வந்து சீ பிடிச்சிரும், பிரச்சனை ஆயிரும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முள் குத்திருச்சுன்னா அவ்வளோதான், பிழைக்க வைக்கிறது கஷ்டம், செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மித்து தான், ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்

0: டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, சில பேர் அதை நம்பிட்டு வந்து வீட்டிலே இருப்பாங்க, போய் எழுதி மணிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் விவசாயம் முள்ளு குத்திருச்சுன்னு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மணிக்கு போக மாட்டாங்க. லோக்கலில் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ, எந்த விஷயம் புழக்கத்தில் இருக்கோ அதை மட்டும் பண்ணிப்பாங்க. கட்டு போடுறதா, அல்லது வந்து ஊக்கில் குத்துறது, அல்லது வந்து சூடாக கம்பி காய வச்சு சூடு வைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை வந்து முற்றிலுமாக குணமாக்கலாம். நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்துட்டிங்கன்னா, அந்த முள் உள்ளே இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ஒரு மினி சர்ஜரி சின்னதாக கிழிச்சு விட்டு அதை வெளியே எடுத்துடலாம். அதை வந்து முற்றிலும் குணமாக்க முடியும். ஸோ வந்து நம்ம அவ்வளோதான் முள் குத்திருச்சு இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். மாடர்ன் மெடிசன்லாம் எல்லா விஷயம் ஆல்மோஸ்ட் 99% மேலே ஆன பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே தீர்வு இருக்குது. ஸோ இந்த ஒரு தவறான நம்பிக்கையில் உயிரிழப்பு ஏற்படி தடுக்கணும். இதை பெருசாக நீங்கள் நம்ப வேண்டாம். அருகில் உள்ள அரசு மருத்துவமனையோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தவறான நம்பிக்கையின்பால் நம்பிக்கை வைத்து சென்று விடாதீர்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
9: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர்.

0: நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: நிலையத்தில் நேரம் 8:38. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. கனிஷா, என்ன படிக்கிறீங்க?
5: 7ஆம் வகுப்பு.
4: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஜூ எல்லாம் போயிருக்கீங்களா? ஜூ போயிருக்கீங்களா? போனது இல்லையா? சரிங்க. மிருக காட்சி சாலை, உங்களுக்கான வார்த்தை மிருக காட்சி சாலை.
5: மிருக காட்சி சாலை. மிருகம்.
4: மிருகம் இம் வராதே.
5: காட்சி.
4: காட்சி.
5: சாலை.
4: சாலை.
5: மிருகம்.
4: மிருகம் இம் வராது. வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து வாங்க.
5: நன்றி சார்.
4: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
6: நான்
4: தர்மபுரிய தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
7: சக்கரவர்த்தி மன்னன்.
4: சரிங்க ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்தலாங்களா? அண்ணாச்சி பழம்.
7: அண்ணாச்சி பழம்.
4: அண்ணாச்சி. அண்ணாச்சி.
7: ஆச்சி.
4: ஆச்சி வராதுங்களே.
7: நன்றி.
4: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
8: வணக்கம். தீண்டாம் தேங்காய் மரத்தை பற்றி.
4: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? கண்டுபிடித்தல்.
8: கண்டு பிடிப்பா.
4: கண்டுபிடித்தல்.
8: கண்டுபிடித்தலா? பிடித்தல். கண்.
4: கண்.
8: கடு.
4: கடுன்னா?
8: காடு.
4: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
4: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
9: என் பேர் முனிரத்னம். கடத்தூர்ல இருந்து பேசுறேன்.
4: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை விண்வெளி வீரர்கள்.
9: விண்வெளி வீரர்கள்.
4: ஆமா.
9: வெளி.
4: வெளி.
9: வின்.
4: வின்.
9: வீரர்.
4: வீரர்.
9: வீரர்கள்.
4: வீரர்கள்.
9: கல்.
4: கல்.
9: அவ்வளவுதான்.
4: சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றி.

0: of the state for the past 1 week. Yellow alert has been issued for 10 districts on Saturday. The intensity of rainfall is expected to decrease from Sunday onwards. Smithy M. Pallurithi, Akashvani News, Thiruvananthapuram.
1: In Odisha, even as flood hit, people are struggling to recover from the extensive damage caused by the recent floods. Another spell of heavy rain is threatening to compound their woes. More from our correspondent.
2: The India Meteorological Department has issued a red warning for the state, forecasting widespread heavy to very heavy rain over the next 24 hours, with heavy rainfall likely to continue for 3 days. The Salandhi and Jalaka rivers are flowing above danger levels, posing fresh flood threats to Mayurbhanj, Baleswar, Bhadrak and Keonsar districts. Meanwhile, many flood-affected families are still struggling for essential relief materials and cattle fodder, while extensive crop losses have added to their distress. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: India's market regulator, SEBI, has said in its annual reports that the capital markets remained resilient during the financial year 2025-26, despite global uncertainties. It said India retained the top position globally in the number of initial public offerings and ranking third in funds raised. According to the report, despite decline in corporate bond mobilization by 8.4% to 9.1 lakh crore rupees, primary equity market remained strong. Public debt issuances rose nearly 39%, while municipal bond fundraising surged to 1,756 crore rupees through 14 issues. On to sports. At the Asian Youth and Junior Weightlifting Championships in Tashkent, India's Thitli Marji clinched a silver medal in the women's 45kg category, marking an impressive start for the country. She secured the medal with a total lift of 145 kg, comprising 65 kg in the snatch and 80 kg in the clean and jerk. In Korea Masters Badminton, Indian shuttlers Rakshita Ramraj and Ashmita Chaliha have entered the women's singles semi-finals at Assen. And now before we end the bulletin, the headlines once again. Parliament clears MSME Development Amendment Bill to ensure faster payments and quicker dispute resolution. External Affairs Minister Dr. S. Jaishankar says relations with Pakistan can only move ahead in an environment free of terror, hostility and violence. New Delhi reiterates its call for safe and unhindered navigation in international waters. Government e-marketplace completes 10 years with cumulative procurement crossing 20 lakh crore rupee mark. Alert issued for very heavy rain in Haryana, Chandigarh, Delhi, Kerala and Odisha. And in Asian Youth and Junior Weightlifting Championships, Thitli Marji clinches silver medal in women's 45kg category. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குனர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, இந்த பணி பற்றி சொல்லுங்க சார்.
6: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அரசு ஆணை என்பது ஜூன் மாதம் 2025 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ் 1881 1891 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணையெல்லாம் வந்து வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்போ 2027 வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்கு ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் வந்து முதல் கட்டத்திற்கான இந்த பணி வந்து தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு யார் கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்போ வந்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்க. இது உறுதுணையா இருக்கும்.
5: நிச்சயமா சார், கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு.
7: இருந்தது. ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் நடக்குது, என்ன நோக்கத்திற்காக அரசு வந்து இதை நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பாக

0: நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு பணிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு சார்?
1: இதுக்கு முன்னாடி லாஸ்டா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் வந்து 2011 வருடம் நடைபெற்றது. 2011 வருடம் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் மொத்தம் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இப்ப நடக்கவிருக்கிறது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தோம்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலா தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முதல் முறை அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்கிறோம், அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்லாம் இல்லை. இந்த சென்சஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
0: ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஒன்னு, டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கிறது. இன்னொன்னு, சுய விவரங்களை வந்து முதல் முறையா இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான், எல்லார் கையிலயுமே வந்து மொபைல் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த டிஜிட்டல் முறையில நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார்.
1: இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் மூலமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன், சுய விவர பதிவேற்றம் இல்ல சுய கணக்கெடுப்புன்னு அந்த வசதிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. sc.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் வந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து அதை வச்சு தான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டைம் பீரியட். இது இல்லாமல் ஓவராலாக இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதில் வந்து எல்லா விஷயங்களையும் இதிலிருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். சிஎம்எம்எஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக அதை சொல்கிறோம். இந்த போர்ட்டல் மூலிமா டேஷ்போர்டு இருக்குது நம்மளுக்கு, என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸில் வந்து பல கட்டத்தில் வந்து பல நிலையில் வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறோம், பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கு வந்து ட்ரைனிங் ஆர்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ், எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு சென்சஸ்லையும் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ரூரல் ஏரியாஸில் அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாஸில் டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸ்க்கான பேசிக் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்கிறோம், அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மூணு ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடியெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைனில் சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக நம்ம பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் தான் விவரங்களை எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துகிட்டு வராங்க, அந்த மொபைல் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைலில் இதுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைலில் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலியமாக தான் கேள்விகளை கேட்குறாங்க. மக்கள் அளிக்கக்கூடிய பதில்களையும் அந்த செயலி மூலியமாகவே மொபைல்லையே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேஜராக ஆப்ஸ் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் காண்டி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் விவரங்கள்.
0: நிச்சயமா சார், இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பற்றி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பற்றியும் சொன்னீங்க. இப்போ ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போ ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
1: ஆமா, இப்போ நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது. இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளும் வந்து அதை அப்கிரேட் பண்ற மாதிரி அது வருது. அந்த துல்லியம், கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம் சேவிங், நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலா அவங்க பண்றப்ப அதை காட்டிலையும் டிஜிட்டலா பண்றப்ப வேகமாவே பண்றாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா, இப்ப இந்த மொபைல் ஆப் மூலியமா பண்றப்ப அவங்க ஒரு 10 minutes வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அக்யூரசி, டைம் சேவிங், இந்த ரெண்டு தான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸாக இருக்கு.
0: நிச்சயமா சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா August 1st இந்த பணிகள் வந்து தொடங்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக இந்த பணி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 கட்ட பணிகள் என்ன சார்? முதல் கட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் வந்து

0: கொள்ளப்படும், என்ன விஷயங்கள் கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும்.
1: இப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் இரண்டு கட்டங்களாக பண்ணுறோம்னா, அந்த இரண்டாம் கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். இரண்டாம் கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீடு, வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமைகள், இதை பற்றின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில்

0: குவெஸ்டினும் இருக்கு. இந்த ரெண்டு தகவல்களை வச்சு நம்ம இரண்டாம் ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து மக்களை பத்தின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்றோம். அந்த இரண்டாம் கட்டத்திற்கான அடித்தளமா இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்றதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாம நாட்டினுடைய அடிப்படை வசதிகள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆயிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது.
1: சரி சரி, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்ப வீட்டுல இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்ப வந்து அது வந்து மாடி வீடா கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ள வந்துருது. அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாமா சார்?
0: ஆமா, அது கண்டிப்பா நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஆனா செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சுதான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியா அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா தனியா வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்ல கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலாக ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நாட்டில் வந்து எவ்வளோ கேஸ் கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுறப்ப அது நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு பேஸாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நேரடியாக அந்த சென்சஸ் மூலியமாக சேகரிக்கிற தகவல்களை வச்சே அந்த பெனிஃபிட்டை வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்,
1: இது வந்து ஒரு டேட்டா,
0: ஒரு டேட்டா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா. இதை வச்சுட்டு அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்றப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புது கிரைடீரியா கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சு யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க.
1: நிச்சயமா சார். இப்போ இதுல முதல் கட்ட பணிகள்ல 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்ன? ஏன்னா ஒன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
0: இந்த 33 கேள்விகள் முதல் கட்டத்தில் இடம்பெற்றுள்ள 33 கேள்விகளுமே மேக்சிமம் வீட்டினுடைய நிலை, வீட்டில் உள்ள வசதிகள், உடைமைகள், இதை சார்ந்த கேள்விகளாக தான் இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ்னால் அந்த மக்களை பற்றின தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. முதல்ல வந்து இதில் ஒரு கேள்வி வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவரின் பெயர், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்லை இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மூன்று கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமை பற்றி தான் இருக்குது. அதில் வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா, இல்லை மேலே தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர், அது என்ன மெட்டீரியல், ப்ரிடாமினாக என்ன மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க, மண் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்களா இல்லை செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில இருக்கா, இல்லை நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன் டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது போக வந்து வீட்டில் என்ன வசதிகள் இருக்குது, வசதிகள்னால் வந்து அந்த வீட்டில் வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா, இல்லை வீட்டு காம்பவுண்டில் இருக்கா, இல்லை வெளியில் இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துகிட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் கழிப்பறை வசதி இருக்கா, கழிப்பறை வசதினால் என்ன டைப் ஆஃப் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதும் அதில் இருக்குது. அது இல்லாமல் அவங்க கிச்சன் இருக்கா, கிச்சனில் சமையலுக்கு வந்து எரிவாயு பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இடம் பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உடைமைகள், அந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி உடைமைகள்லாம் இருக்கு அப்படின்றதுல இருக்கு, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்புறம் அவங்க வீட்டில் டெலிஃபோன் இருக்கா, பைசைக்கிள் இருக்கா, டூ வீலர் இருக்கா, கார் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, டிவி இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம்பெற்றுள்ளது. லாஸ்ட்டாக வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல். இந்த 33 கேள்விகளில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் ஆப்ஷனல், அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல. மிச்ச எல்லா கேள்விகளுக்கும் வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது.
1: நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா, இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர் அது
0: கொடுக்கலாம், அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இந்த இன்மரேஷன் எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: இப்போ தமிழகம் முழுவதும் வந்து 115,000 சுமார் 115,000

0: 5000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 19000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 30000 ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. சார்ஜ் லெவல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேறு வேறு லெவலில் ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. மொத்தமாக 150000 பேர்லேருந்து 160000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க் லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு நிறையா வீடுகள் நிறையா வீட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க, கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போகிறப்ப எந்தெந்த வீட்டிலெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறப்பையே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டிலலாம் இருக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்ணுறதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது, அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைய சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. பழமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: சரிங்க,
0: நலமா இருக்கிறேங்கம்மா. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: ஆலயமணி படத்துல கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா,
0: இது உங்களுக்கான பாடல்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: நிலையத்தில் நேரம் இரவு 10:08. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: செங்கோட்டை சாமிராவன்.
3: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: பல்லாண்டு வாழ்க்கை வந்து மாசம் மாசம் கடைசி.
3: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:13. சுகமான ராகங்களில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சத்தியமங்கலம், கே என் பாளையம், தேச்சிமுத்து.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தேடி வந்த மாப்பிள்ளை படங்க சார். பாடல் வந்து மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்சன்

0: பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிலையத்தில் நேரம் 10:18. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? இது உங்களுக்கான பாடல்?

0: நேரம் இரவு 10:23. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும். இணைப்பிடனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? உரிமை குரல் படத்திலிருந்து ஒரு தாய்.

0: இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? உரிமை குரல் படத்திலிருந்து ஒரு தாய் வயிற்றில், அந்த பாட்டு.
0: சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:27.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: 102.5 தருமுறை பண்பலைக்கும் 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சார், எனக்கு சிவகாமியின் செல்வன்.
0: சரிங்க.
1: இனியவளே இன்று பாடி வந்தேன், இந்த பாடல் அனைத்து நேரங்களுக்காக மாறும்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:33. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இன்று கைத்தறி தினம், அதனால புயல் படத்தில் சின்ன சின்ன இலைகள் பின்னி.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: இரவு 10:39. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: நான் ஈரோடு சூரமட்டி வளசு இளங்கோங்கய்யா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? இன்னைக்கு ஆடி 4வது வெள்ளி.
0: சரிங்க,
1: அதனால அது பக்தி பயமா இருக்கட்டும். ஆதிபரா சக்தி படத்திலிருந்து ஆத்தாடி மாரியம்மா ஓரி ஆக்கி வச்சியும் வாரியம்மா அப்படின்னு இந்த பாடல் கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்,
1: இன்பமா கேட்கலாம்.

அரசில் காகிதந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்திரகாளி ருத்ரகாளி பாரணி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா, காட்டாடி மாரியம்மா,

0: வலை 103.7 நிலையத்தில் நேரம் இரவு 10:43. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்கள் தங்கத்திலிருந்து நான் அளவோடு ரசிப்பவனுங்க ஐயா.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: இரவு 10:47. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்
1: சார். நான் கோவை மாவட்டத்திலிருந்து மூலத்திலிருந்து ரவி சார்.
0: சரிங்கய்யா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு நல்ல நேர படத்திலிருந்து தொட்டால் இன்னும் போண்டாகும் அந்த பாட்டு வேணும் சார்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது நம்ம ஈரோடு மாவட்டத்தை தாட்ட முடியாது, திருப்பூர் மாவட்டம் ரெண்டு மாவட்டம் பெரிய மாவட்டம்.
0: சரிங்க,
1: அந்த பாட்டு போடுங்க சார்.
0: உங்களுக்கான பாடல்

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கோவை செல்பவரம் சையத் ரசூல்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்துங்க நீர்க்குமிழி படத்திலிருந்து கன்னி நதியோரங்கிற பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:56. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: கர்மத்தம்பட்டி வினோபாளர் வெள்ளிங்கிரி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இன்னைக்கு பூகாரி படத்துலங்க காதலின் பொன் வேதியில் இந்த பாட்டு கொடுங்க. வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 11 மணி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வாழ்க்கையில் ஒரு சிலர் பணம் தேடுகிறார்கள், ஒரு சிலர் சொந்தங்களை தேடுகிறார்கள், ஒரு சிலர் நிம்மதியை தேடுகிறார்கள். தேடி தேடி கிடைக்காத சொந்தமும் பணமும் நிம்மதியும் தருமபுரி எஃப்எம் பாறை கடல் மனதுக்கு இதமாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ளும் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை நரசிபுரம் கந்தசாமி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்ந்துங்க. இந்த நேர கடைசி பாட்டுனால கொஞ்சம் டீ சாப்பிடலாமே. சாயா கரம் சாயா.
0: சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 3,000 graduating students, including 587 PhD scholars. Director IIT Delhi Ranjan Banerjee said in a press conference today that the Prime Minister will present the Institute's most prestigious award, including the President's Gold Medal, Director's Gold Medal, Shankar Dayal Sharma Gold Medal and Perfect 10 Gold Medals to the meritorious students. Mr. Banerjee said that the Prime Minister will remotely inaugurate Paramparagriya at an AI-powered high-performance supercomputing facility established at IIT Delhi's Sonepat campus. The agitation over the alleged irregularities in the JPSC, GSSC and other competitive exams in Jharkhand continued to dominate both the assembly and the streets today. On the second day of the monsoon session of the Jharkhand Assembly, the opposition raised the issue and demanded cancellation of the exams and a CBI inquiry under the supervision of the court. Parliamentary Affairs Minister said the matter had already been discussed in the Business Advisory Committee and that the government was prepared to respond to all issues raised in the House. Payments Council of India PCI today announced that UPI will continue to be free for consumers. In a statement, the PCI affirmed that every Indian can continue to make instant digital payments without any transaction charges. It also noted that small merchants will not be charged for accepting digital payments. And at the Asian Youth and Junior Weightlifting Championships in Tashkent, India's Thitli Maji clinched a silver in the women's 45-kilogram category, marking an impressive start for the country. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, நாளை காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. நாளை காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05 வானொலியில் வசந்தம், 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 தமிழருவி பழந்தமிழர் பண்பாடும் நம்பிக்கையும் எம் பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் சேலம் முத்தநாயக்கன்பட்டி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள்.

ஏழு மணிக்கு திரை இசை, 7:25 வயல்வெளி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க, 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். உறங்குமுன் ஓர் சிந்தனை. தீண்டாமைக்கு எதிராக கடுமையாக போராடி சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபடுதலே சமூக சீர்திருத்தம். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.